எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவாக ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் சாண்டட் பை மனஸ்வினி கோபால் அண்ட் அக்கம்பனிட் ஆன் தி வீணா பை ஸ்ரீ ஸ்ரீ தங்கம்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் ஜூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி. பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
1: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
0: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
1: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
0: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
2: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
1: சரி மேம்,
0: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம். கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாரு. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
1: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு டாக்டர்? நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல முள்ளுல குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலி போல உங்களுக்கு?
4: ரெண்டு
3: பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமே ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போகக்கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எனக்கு அஜிந்தா பாத்ரூம் அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துருந்தா.
4: அங்கெல்லாம் போக கூடாது. அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது வந்து அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டா அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
5: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க.
2: நேர்களே, இந்த நாடகம் மூலமா

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முழுக்கூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முழுக்கூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். கட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங் குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான் தொடச்சுடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கரிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி

0: எவ்ரிபடி, நானும் அவங்க கரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP-இன் சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா.
2: வணக்கம். நீத்தார் பெருமையில் 5வது குறளை பார்ப்போம். இந்த நீத்தார் பெருமையில வள்ளுவர் துறவிகளுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டு வருவதனால, துறவிகள் வந்து எதை துறக்கிறார்கள் என்று சொன்னா, சிறப்பாக ஐம்புலன்களுடைய அந்த சுகத்தை துறக்கின்றார்கள். அதனால அந்த கருத்தை தான் மீண்டும் மீண்டும் இங்க வள்ளுவர் வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்கின்றார். அப்ப போன குறள் மாதிரியே இந்த குறளையும் சொல்கின்றார். 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. 5 அவித்தான், அவித்தல் என்று சொன்னா இங்க அடக்குதல். 5 அவித்தான் என்று சொன்னா ஐம்புலன்களையும் தவறான பாதையிலே செல்லாமல் அடக்கக்கூடியவன், அதை தனக்கு கீழ் கொண்டு வரக்கூடியவன். ஏனென்று சொன்னால், பல நேரங்களில் நான் உங்ககிட்ட முன்னால கூட சொன்னேன், நமக்கு வந்து ஆபத்து வாயினால வருகின்றது. வாய்க்குள்ளே போவதையும் கவனமாக போட்டுக்கொள்ள வேண்டும், வாய்க்கு வெளியே வரக்கூடிய சொல்லையும் கவனமாக சொல்ல வேண்டும். ஏன்னா வெளியில வரக்கூடிய சொற்கள் தவறான சொற்களாக, அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய சொற்களாக, யோசிக்காம நம்ம எதையாவது பேசிவிட்டு அப்புறமா நம்ம 1000 சாரி சொன்னாலும் சொன்னது சொன்னதுதான். அதைத்தான் வள்ளுவர் கூட சொன்னார், தீயினால் சுட்ட வடுவும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. எப்படி தீப்புண் பட்டா கூட நம்ம ஏதாவது ஆயின்மெண்ட்லாம் போட்டு இல்ல ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கூட அந்த வடுவை நம்ம மாற்றி விட முடியும். ஆனா வார்த்தையால ஒருவர் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா, அது நம்ம சக்கு சாகர வரைக்கும் நம்முடைய மனதில இருந்து மறைவதில்லை, மறப்பதில்லை. அப்ப அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா பேசும்போது யோசித்து பேச வேண்டும். ஆனா யோசிப்பதை எல்லாம் பேசிவிடக்கூடாது என்று சொல்வார்கள். அப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து நீத்தாருக்கு மட்டும் இல்ல, வள்ளுவர் வந்து எதை சொன்னாலும் எல்லா மக்களுக்கும் தான் சொல்கின்றார். இது சிறப்பாக நீத்தார்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று. சாதாரண மக்களாகிய நாமளும் இதை பின்பற்றினோம் என்று சொன்னா, நமக்கு அதனால எந்தவித துன்பமும் வரப்போவதில்லை, நன்மைதான் வரப்போகிறது. அப்போ அதை இங்க சொல்லுகின்றார். ஐம்புலன்களால வரக்கூடிய அந்த சுகத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிந்தவன், அடக்க தெரிந்தவன், அதை சரியான பாதையிலே செலுத்த தெரிந்தவன், அந்த ஆற்றல் படைத்தவன், அந்த திறமை கொண்டவன் யாருக்கு சமமானவன் என்று சொன்னால், விசும்பு. விசும்பு என்று சொன்னா ஆகாயம், அகல் விசும்பு மிக தூரத்திலே இருக்கக்கூடிய, சென்று தொட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்திலே இருப்பதாக நம்ம நம்பிக்கொண்டிருக்கின்ற, மேகங்களுக்கெல்லாம் தலைவனாக, மழை பெய்வதற்கு காவலனாக இருக்கக்கூடிய இந்திரனே சாலும் கரி. அந்த தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு நிகரானவர்கள், ஒப்பானவர்கள் என்று சொல்கின்றார். 5 அவித்தான் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தெரிந்து அதனுடைய சுகத்திற்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடிய அந்த நீத்தார். ஏன்னா இது நீத்தார் பெருமையை சொல்லக்கூடிய அதிகாரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நீத்தார் அதுபோல வாழ தெரிந்த சாதாரண மனிதன் அவனாக இருந்தால் கூட அவன் வந்து இந்திரனுக்கு ஒப்பானவன். இதை நாம கூட வாழ்க்கையில பார்க்கின்றோம். யாராவது ஒருவர் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கின்றார், தீய பழக்கம் இல்லாதவராக இருக்கின்றார் என்று சொன்னா, நாம நினைக்கிறோம், ஐயோ நீங்க பரவாயில்ல இப்படிலாம் இருக்கீங்க என்று அவர் மீது நமக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை வருகின்றது. அதைத்தான் இங்க வள்ளுவரும் சொல்கின்றார். ஒரு உறுப்பை அடக்க தெரிந்தாலே நமக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்று சொன்னா,

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor.
3: Welcome back, sure, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும்.

0: புள்ளி 8.
1: மேல போய் சேர்ந்திருப்ப, ஓரமா போ சாவ்கிராக்கி.
2: பெரியவரே வாங்க, இங்க கொஞ்சம் உட்காருங்க, தண்ணி குடிங்க. பாவம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சே உங்களுக்கு, படிச்ச பசங்க தானே, இப்படியா பேசுவாங்க?
3: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
2: ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி மரியாதை குறைவா நடத்தப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மரியாதை அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வெல்கம் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்க RJ வர்ஷா, அண்ட் அலாங் வித் மீ இஸ் RJ ஹரிதா. ஸோ ஹரிதா, என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கே?
3: ஆமா வர்ஷா, நம்ம நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயத்தை தான் யோசிக்கிறேன். இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பெரியவர் ஒரு பையன் கிட்ட சீட் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் அவரை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டான். அப்புறம் நான் அவருக்கு உட்கார இடம் கொடுத்தேன். இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலயும் சில பேர் மரியாதை என்ற விஷயத்தையே மறந்துடுறாங்கல்ல.
2: ஆமா ஹரிதா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி சம்பவங்களை விட்னஸ் பண்ணலாம். ரோட், ஹோட்டல், ஆஃபீஸ், வீடுன்னு சொல்லிட்டே போலாம். சரி, நம்ம என்ன நினைக்கிறோன்றத விட மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ரெஸ்பெக்ட் அக்கார்டிங் டு பீப்புள் இஸ் வாட் விர் கோயிங் டு சீ நவ். வித் அஸ் வி ஹாவ் மிஸ் அனுராதா, ஹூ இஸ் அ பேரண்ட்.
4: Hi, this is Anuradha. Nowadays, nobody respecting elders because everybody leading busy lives and rushing to offices. Whenever we observe while traveling in buses and trains, if you see elders stand nearby us, nobody caring them and giving them seats to sit. This is not the right way we live our life. We should respect elders and we should teach our children in the early age to respect others. Elders means not only old citizens but also whoever elder than us, even a servant also, because they are serving us every day and very much whatever and whenever they need any help by elders, we should be ready to do that. This is my point of view to respect others, elders.
3: Thank you, Ms. Anuradha, for sharing your views with us. Varsha, Ms. Anuradha was right. I feel we as elders have the responsibility to teach children on respect. Nowadays, even small children do not know how to respect elders. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட மரியாதை குறைவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா அக்கான்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுறது, பாட்டி தாத்தாவை எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது இங்க.
2: Yeah, right. சில்ட்ரனை மோல்ட் பண்றது ரெண்டு முக்கியமான நபர்கள், ஒன்னு அம்மா, இன்னொன்னு டீச்சர். சோ லெட் அஸ் டாக் டு அ டீச்சர் ஆன் வாட் ஹர் வியூ இஸ் ஆன் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு டீச் சில்ட்ரன் அபவுட் ரெஸ்பெக்ட். பிஃபோர் வி மூவ் ஆன், லெட்ஸ் கோ இன் ஃபார் அ ஷார்ட் பிரேக். நீங்க கேட்டு கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: ஏன் இவ்வளவு லேட்டா வர? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? பாத்திரம் எல்லாம் அப்படியே சிங்க்ல கிடக்கு. மகாராணி மாதிரி நீ வர, அது வரைக்கும் நாங்க என்ன சமைக்காம இருக்கணும்?
1: மன்னிச்சுக்கோங்க மேடம், வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, அதான் லேட்டு.
0: டெய்லி ஏதாச்சும் சாக்கு சொல்லு. கெஸ்ட் வந்தா என்ன, வேலைக்கு வரணும்னு அறிவு இல்ல?
1: இல்லம்மா, அது வந்து
0: இல்லம்மான்னு சொல்லாத. எனக்கு தெரியும், மாசம் போறந்தா சம்பளம் மட்டும் வாங்க தெரியுதுல, வேலை சொன்னா செய்ய வக்கு இல்ல. இது மாதிரி நீ பண்றதா இருந்தா நீ வேலைக்கே வர வேண்டாம். நான் உன்ன பேசாம வேலையை விட்டு நிறுத்திடுறேன்.
1: சரிம்மா, நான் இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன்.
0: சரி போ, பாத்திரம் தேய், துணி அங்க வச்சிருக்கேன் போட்டு அலசி வை. சீக்கிரம் ஆடி அசைஞ்சு வேலையை செய்யாத.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெல்கம் பேக் டு த ப்ரோக்ராம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஹரிதா. அண்ட் என்னோட இருப்பது ஆர்ஜே வர்ஷா. நம்ம நிகழ்ச்சியில் மரியாதை என்பது என்ன, அது எப்படி கொடுக்க தவறுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு டீச்சர் கிட்ட பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவ் வி ஹாவ் மிஸ்ஸஸ் சூர்ய பிரபா டு ஷேர் ஹர் வியூஸ்.
3: என் பேர் சூர்ய பிரபா, நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. எங்கள் காலத்துலலாம் அப்பா முன்னாடி நின்று பேசவே மாட்டோம். ஆனால் இப்போ பசங்களும் அப்பாவும் அம்மாவும் எல்லாம் நண்பராக பழகிறனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசங்க பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. அதனால் அவங்க ஹேட் ஆயிடுறாங்க. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தனால பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதால பாட்டி தாத்தா போல வயசானவங்க குழந்தைங்க கூட இல்லாததுனாலையும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியறதே இல்லை. வீட்டில் மட்டும் இல்லை, பொது இடத்துல கூட யாரும் யாருக்கும் மரியாதையே கொடுக்கறதில்ல. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரமாவை குழந்தைங்க நீ வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதே போல தான் ஆஃபீஸ்லேயும் ஹையர் போஸ்டில் இருக்கவங்க தனக்கு கீழே வேலை செய்கிற வயசான இருக்கவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. எப்போ தான் இந்த குழந்தைங்க எல்லாம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்குவாங்கன்னே தெரியலை.
0: தேங்க்யூ மேம். ஹரிதா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இவங்க சொன்னாங்க ஆபீஸ்ல எல்லாம் கூட மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னு. நிறைய இந்த ஐடி கம்பெனில எல்லாம் பார்த்தனா ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க தனக்கு கீழே வேலை செய்யற வயசானவங்களை மரியாதை குறைவா நடத்துவாங்க. அதுவும் ஒரு வேலை செய்ய தவறிட்டாங்கன்னா அவ்வளோதான்.
2: வேலை செய்ய தவறி அதை கண்டிச்சா தப்பில்ல, ஆனா அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் காமிக்குது அவங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கூட நிறைய மரியாதை குறைவா நடத்துவாங்களாம். அது உண்மையா இல்ல மனிதாபிமானத்தோட நடத்துறாங்களான்னு கூட தெரியல. இப்ப நம்ம ஒரு போலீஸ் மேன் கிட்ட பேசி மேலும் தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ், போலீஸ்னாலே ஒரு ரெஸ்பான்சிபிள் மனிதர் தானே.
4: என் பேர் வேணுகோபால், நான் சப்இன்ஸ்பெக்டராக இருக்கேன். 32 வருஷமாக சர்வீஸில் இருக்கேன். நான் நிறைய கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கேன். எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வரவங்கள நான் இது வரைக்கும் அவமரியாதையாக நடத்தினதே கிடையாது. அவங்களுக்கு தேவையான உதவிகளை என்னால் முடிஞ்ச மட்டும் செஞ்சுருக்கேன். என்னோட என்கிட்ட வேலை செய்ய என் கூட வேலை செய்கிறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள வயசு வித்தியாசம் பார்க்காம சத்தம் போடுவாங்க, அவமரியாதையாக பேசுவாங்க. நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். நம்ம இந்த சர்வீஸ்க்கு வந்தது மக்களுக்கு ஹெல்ப் செய்யத்தான் வந்திருக்கோம். வயசுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு இல்லை, மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும். அதுதான் பண்பாடு. நம்மளை விட வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை தான் நான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வரேன். இனிவரும் காலங்களையும் இதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வந்து மூத்தவங்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அதுதான் நமக்கு எல்லோருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். நன்றி.
0: தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் யுவர் வியூஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த சினிமாலெல்லாம் காமெடின்னு வரும்போது இன்னொருத்தர மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. அது நம்ம பார்க்கும்போது நல்லாவே ரசிச்சு பார்க்குறோம், ஆனால் அதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமாம். அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதையே மக்கள் ஒரு வேடிக்கையாக பார்க்குறாங்க. பெரியவங்களே போடா, வந்துட்டாண்டா, ஏ பெருசு அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப சகஜமாக ஆயிட்டு வருது. ஐ வுட் சே இட் ஹேஸ் பிகம் அ பார்ட் த வே வி இன்ட்ராக்ட். So I guess movies also play an important role in this. But again, entertainment ah vero entertainment ah dhaan paakanum. Manasukulla edhaiyum vechikka koodadhu. Nalla vishayangala mattum eduthikitta adha namakku nalladhu, nammala sutti irukkravangalukku nalladhu.
0: இப்பெல்லாம் மரியாதைங்கிற விஷயம் வெறும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ், பொசிஷன், காஸ்ட் இதெல்லாம் பார்த்து வருது. ஏன், நம்மளை விட தாழ்வான மக்களும் மனுஷங்கள் தானே, அவங்களும் அதே மரியாதை தானே கொடுக்கப்படணும்.
2: Yes, Varsha, I totally agree with you. People have a perception that respect should be given only to senior citizens, but it is not that. Every elderly person must be given the due respect irrespective of his looks, status and caste. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஸ்டே டியூன்ட். இறங்க ஏ வாட்ச்மேன், யோ கேட்ட துறையா
5: தோ வரையா,
2: யோ அறிவில வண்டி சவுண்ட் கேட்டோனே கேட்ட துறக்கணும் தெரியாது, டெய்லி கத்தணுமா?
5: சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
2: எப்ப பாரு தின்னு, மூஞ்ச பாரு, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா?
5: மன்னிச்சுக்கோங்க தம்பி.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
0: Welcome back. You're listening to MOP Community Radio 107.8 and today our topic is respect to elders. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். Like we discussed earlier, respect should be given to every human being. Parents complain that their children are not giving any respect. But listen people, respect should start from you.
2: Yes, moreover, பசங்க பெரியவங்களை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கும். ஸோ ஓப்பன் யூர் ஐஸ் பீப்புள், இட்ஸ் டைம் டு ரெக்டிஃபை யூர் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹவ் பீன் டூயிங் ஆல் தீஸ் இயர்ஸ். இஃப் யூ ஆர் அ ஹியூமன், ஸோ ஆர் தி அதர்ஸ். இஃப் யூ திங்க் யூ டிசர்வ் ரெஸ்பெக்ட், தென் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ராட் யூ பை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தேர்ட் ஜர்னலிசம், ஸ்வேதா, வர்ஷா, கார்த்திகா, ஹரிதா அண்ட் கீர்த்தனா. தேங்க்யூ.

0: வணக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதே ஆர்ஜே இந்து ஃப்ரம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பத்தி பேச போறோம், மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் நினைச்சோடனே பயந்துடாதீங்க, நாங்க ரொம்ப சிம்பிளா தான் சொல்ல போறோம். ஆர்ஜேவா என்னோட மோட்டிவேஷன் யாருன்னு பாத்தீங்களா, என்னோட குட்டி தம்பி தான். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவங்கிட்ட இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே இருக்காது. ரொம்ப பெரிய பையன் மாதிரி நடந்துப்பான். எப்பவுமே நானும் அவனும் டாமன் ஜெரி தான், பட் அவங்கிட்ட இருக்கிற கேரக்டர் யாருக்குமே வராது. யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலான்னு அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். புராணத்துல கூட இருக்கு, சிவன் வந்து ஒண்ணு தெரியாதத தன்னோட பையனான முருகன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தாங்க, யார்கிட்ட இருந்து வேணா என்ன வேணாலும் கத்துக்கலாம். இதான் என்னோட மோட்டிவேஷன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்வதி வந்து அவளோட மோட்டிவேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறா. ஹாய் பார்வதி.
1: ஹாய் இந்து. ஆக்சுவலி நீங்கள் மோட்டிவேஷன் சொல்லப்போ நான் வந்து இந்த டாபிக் எதுக்கு பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்க ரொம்பவே சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறாங்க, ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இல்லை. நான் ஏன் இதை பற்றி இப்போ பேசினேன்னா, நான் பேச போகிறது வந்து ஒரு பெரியவங்களை பற்றி. அவங்க தான் என்னோடய மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, என்னோடய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எஸ்என்டி வசந்த லக்ஷ்மி. அவங்க ஸ்ரீ சாரதா ஸ்கூலில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்க இருந்த வரைக்குமே ஸ்கூலே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியரில் இருந்தது. அவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் நடக்க முடியாமல் வாக்கர் எடுத்து ஸ்டேஜில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு பகவத்கீதா விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸ் ரூம்லேயும் ஏசி இருக்கும். அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ரூமில் அவங்க ஏசியே போடல. என்ன சொன்னாங்கன்னா, என் ரூமில் வந்து ஃபேன் இருந்தால் போதும், ஏன்னா பசங்களும் அதே ஃபேனில் தான் இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏசி போடல அவங்க ரூமில். அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க.
0: வாவ், செம.
1: ஹார்ட் ஒர்க்கிங் சொன்னோடனே எனக்கு யார் ஞாபகம் வராங்கன்னா, எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க. அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். அவங்களால செய்ய முடிய வேலை கூட இப்போ என்னால் செய்ய முடியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க என்ன அவ்வளோ சுறுசுறுப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் என்னோட மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன்.
0: ஆமா பார்வதி, அது உண்மைதான். நம்ம இப்ப வீட்டுல தண்ணி குடிக்கிறதுனா கூட நம்ம எந்திச்சு போய் குடிக்க மாட்டேங்கிறோம், அம்மாவை தான் எழுப்பி போய் எடுத்துட்டு வர சொல்றோம். அது ஃபேக்ட். அதனால எல்லாருமே மாற கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் அக்ஷரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட மோட்டிவேஷன் பத்தி கேட்கலாம். ஹாய் அக்ஷரா.
2: ஹாய் இந்து. 107.8 FM கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் அக்ஷராவோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இப்போ நான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு பேசினவுடனே ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேச போகிறேன். அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க. அவர் தான் நம்மளோட தலை அஜித், அல்டிமேட் ஸ்டார் அஜித். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஹீரோவாக மட்டும் நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. ஆஸ் அ ஃபேமிலி மேன், ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ரேசர், எல்லா இதுலேருந்தும் பார்க்கும் போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு கண்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் never fails. அவர் இருந்திருக்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் வந்திருக்காரு. நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஆஸ் அ ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அவருக்கு வந்து அந்த ரேசிங்ஸில் ஸ்டேஷனில் நடந்திருக்குன்னா சான்ஸே இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போயும் அவர் ரேசிங் கண்டினியூ பண்ணிட்டுருக்கார், அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் ஆஸ் அ சிங்கிள் மேன், அது வந்து சொல்லும் போது ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, ஒரு அஜித் தலை அப்படின்னு சொன்னால் போதும் அந்த ஆடிட்டோரியமே அதிரும். அந்த மாதிரிலாம் சீக்கிரத்தில் யாராலையும் பேர் வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மோட்டிவேட்டான விஷயம். அதுக்கு எல்லாமே காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹீரோவாக நம்ம அவரை ரசிக்கிறத விட ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹார்ட் ஒர்க்கராக நம்ம அவரை ரசித்தோன்னா அவர்கிட்ட நம்ம நிறையவே கற்றுக்கலாம். ஸோ எனக்கு எப்போவுமே ஹீஸ் அ கிரேட் மேன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் மட்டும்தான் ஹிந்து. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக சொல்ல விரும்புகிறேன்.
0: அது என்னமோ உண்மைதான் அக்ஷரா, தலை என்றைக்குமே தலை தான், அவரை யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பற்றி கேட்டோம், மோட்டிவேஷனை நல்லா கற்றுக்கிட்டோம். குட்டி தம்பிலேருந்து பெரிய தலை வரைக்கும் கேட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் ஆர்ஜே இந்து.

0: புள்ளி எட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: வரி கட்டுறத விடாதே, இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
2: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது

0: புள்ளியெட்டு. ஹே, நவராத்திரி, தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தின்னு லைனாக பண்டிகைகள் வருது. போய் ட்ரெஸ் வாங்கணும், நகை வாங்கணும், விதவிதமாக பட்சணம் செய்யணும், நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுது. சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் பண்ண வேண்டிய வேலையை நினச்சா இப்போவே களைப்பாக இருக்குது.
1: ஏன் அப்படி சொல்கிற? பண்டிகைனாலே சந்தோஷம் தானே? ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் எத்தனை விஷயமும் அர்த்தமும் இருக்குது. உனக்கு நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? இல்லைனா தீபாவளி அன்னைக்கு ஏன் காலங்காத்தால் எழுந்துக்கிறோம்னு தெரியுமா? எனக்கு இன்னும் என் பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது.
2: ஐயோ, ஏன் பாட்டி காலங்காத்தாலேயே எழுப்பி விடுற? பாரு, 3 மணி தான் ஆகுது.
3: இன்னைக்கு தீபாவளி பண்டிகைமா, சீக்கிரம் எழுந்துக்கோமா.
2: பாட்டி, 3 மணி தான் ஆகுது.
3: 3 மணி என்னம்மா என்னம்மா, சீக்கிரமா எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இன்னைக்கு பண்டிகை கொண்டாடணும்மா, சீக்கிரம் எழுந்துக்கோமா. அப்புறம் பட்டாசு எல்லாம் வெடிக்கணுமே, சீக்கிரம் எழுந்துக்கோ.
2: சரி சரி, இதோ வரேன், இருங்கோ. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, அந்த காலத்துல பட்டாசு எல்லாம் இருந்ததா?
3: அந்த காலத்துல எல்லாம் கிடையாதுமா, பட்டாசு எல்லாம் கிடையாது.
2: அப்ப நீங்க 3 மணிக்கு எதுக்கு எழுந்துப்பீங்க?
3: இல்ல, 3 மணிக்கு எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு எல்லாம் வேலையில நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணணும் இல்லையாமா, அதனால வந்து சீக்கிரமா எழுந்து புதுசு கட்டிண்டு எல்லாம் பண்ணணுமா.
2: அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
3: அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்வீட் எல்லாம் பண்ணணும், எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சொந்தக்காரா பெரியவாள்லாம் வருவா, அவள்கிட்ட எல்லாம் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் எல்லா ஃப்ரெண்டாத்துக்கும் போகணும், அதனாலதான் சொல்ற சீக்கிரம் எழுந்து எல்லாம் பண்ணிக்கோமான்ட்டு.
2: இதுல இத்தனை விஷயம் இருக்கா? ஏன் பாட்டி, எதுக்கு தீபாவளின்னு செலிப்ரேட் பண்றோம்?
3: தீபாவளி நரகாசுரனை வதம் பண்ண தானம்மா, அதனால நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம்.
2: ஓ, நான் கூட கேட்டிருக்கேன், அந்த அவர் சாகும் போது இனிமே யாருமே மக்களை துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போன அந்த விஷயத்த காப்பாத்துறதுக்காக தானே?
3: நம்ம வந்து நம்ம தீபாவளி பண்டிகை இப்படி கொண்டாடுறோம். நார்த்ல எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, அவ வந்து தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் லக்ஷ்மி பூஜைன்னு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ரொம்ப இதுவா கொண்டாடுவா. நார்த்ல அந்த மாதிரி பண்ணுவா.
2: தீபாவளியிலயே இத்தனை விதைகள் இருக்காமா?
3: எல்லா பண்டிகைக்கும் எல்லாம் இருக்குமா.
2: அப்ப பாட்டி, பண்டிகைகள்னு சொல்றீங்களே, நவராத்திரியை எப்படி பாட்டி செலிப்ரேட் பண்றோம்?
3: நவராத்திரி வந்து 9 நாள் கொண்டாடணுமா. மாலை அமாவாசை அன்னைக்கு கொலு வைக்கிறதுக்கு சாஸ்திரம், அன்னைக்கு வந்து கலசம் வச்சு நிறைய மண் பொம்மை எல்லாம் வச்சு எல்லாம் பெருமாள்கள்லாம் பொம்மையா இருக்கும், அது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணணும். முதல் 3 நாள் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் துர்கை, அதுக்கப்புறம் சரஸ்வதிக்கு பண்ணுவோம். இவா வந்து குழந்தைகளுக்கு தான் இந்த பண்டிகை ரொம்ப விசேஷம். டெய்லி குழந்தைகளை உட்காந்து வச்சு அதுக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு புது துணி எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். சாயங்காலம் ஆனா சுண்டல் அதெல்லாம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு பழம் சுண்டல் எல்லாம் வச்சு கொடுப்பாமா. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவோம். மறுநாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு கொலுவை வந்து ராத்திரி படுக்க வச்சுட்டு அப்புறம் எடுப்பா, அதுதான் ரொம்ப விசேஷம்.
2: இத்தனை இது இருக்கா, ஆனா இப்பெல்லாம் இதெல்லாம் ஃபாலோவே பண்றது இல்ல. இல்ல,
3: யாருமே பொம்மை கொலுவே வைக்கிறது இல்லையம்மா, இந்த மாதிரி யாரும் இப்ப அவ்வளவு இதுவா கிராண்டா கொண்டாடுறதே கிடையாது.
2: ஆனா இப்ப கூட நார்த்ல எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க,
3: பண்ற கோவில்கள் எல்லாம் இப்பவும் ஒளி வச்சு கோவில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா பூஜை பண்றாமா.
2: சரி, நவராத்திரி பத்தி சொல்லிட்டே, தீபாவளி பத்தி சொல்லிட்டே, பொங்கல் பத்தியும் சொல்லுங்களே.
3: பொங்கல் வந்து பொங்கல்னாக்க 3 நாள் பண்டிகைமா பொங்கல்ங்கிறது. முதல் நாள் வந்து போகின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் எடுத்து கொளுத்திட்டு இப்போ வந்து வடை பாயசத்தோடு பண்ணி புதுசு கட்டிப்போம். அடுத்த நாள் பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நல்லா கரும்பெல்லாம் வாங்கின்னு வந்துட்டு பானையில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணி அது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு மற்ற நாள் வந்து கணுப்பொங்கல்னு சொல்லிட்டு கிராமங்கள்லாம் நல்லா எல்லா விதமான சாதங்கள்லாம் கலந்து காவேரியில் தண்ணி இருக்கும், அங்கே சொந்தக்காரா ஃப்ரெண்டு எல்லாருமா போய் காவேரியில் உட்காந்து கணுப்பிடி வைப்பா. கணுப்பிடி வைக்கிறோட சாஸ்திரம் என்னன்னா, அவளோட அண்ணா தம்பிகள்லாம் நல்லா இருக்கணுங்கிறது அண்ணா தம்பிக்கோசரம் அந்த பண்டிகை கொண்டாடுவோம். எல்லாரும் காவேரியில் போய் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக வருவோம். சாயங்காலம் வந்து மாட்டு பொங்கல்னுட்டு எல்லாரும் மாடை கொண்டு வந்து வீடு வீடாக வந்து அதுக்கு வந்து துணியெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு குங்குமமான்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுவோம். அதுதான் ரொம்ப விசேஷம், 3 நாள் பண்டிகை அது.
2: ஓ, அப்ப இப்ப ரக்ஷாபந்தன் சொல்றதா நம்ம கண்ணு பொடின்னு சொல்லி வச்சோம் அந்த காலத்துல.
3: ரக்ஷாபந்தன்ங்கிறது வேற, கணுப்பொங்கல்ன்றது வேறமா. கணுப்பொங்கல் வந்து இந்த காலத்துல வந்து காணும் பொங்கல் சொல்லிட்டு எல்லாரும் வந்து சினிமாக்கு போறது எல்லாரையும் பாக்குறதுன்னு வச்சிருக்க, அந்த காலத்துல அதை கணுப்பொங்கல் சொல்லிட்டு இந்த மாதிரி

0: ஆடி வெள்ளிக்கிழமை வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவில்களில் அம்மன் கோவில்கள் எல்லாம் புத்து இருக்கும். அந்த புத்துக்கு வந்து பால் பால் தெளித்து அந்த வந்து வெத்தலை பழங்கள்லாம் வச்சு இது பண்ணி நைவேத்தியம் பண்ணி அங்கே வரவா சுமங்கலிகளுக்கெல்லாம் அதில் வெத்தலை பார்க்க கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி மாதம்தான் அம்மன்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஆடி பண்டிகை அன்றைக்கி முதல் நாள் ஆடி மாதம் பிறக்கிறது வந்து ஆடி பண்டிகைன்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து நல்லா தேங்காய் பால், தேங்காயை பிழிஞ்சு தேங்காய் பால் வெல்லம் போட்டு தேங்காய் பால் பண்ணி நைவேத்தியம் பண்ணி வரவாளுக்கெல்லாம் கொடுப்பேன். ஆடி மாதம் ரொம்ப விசேஷமானனால ஆடி மாதம் எந்த வேண்டி எது கோவில்களுக்கு போய் என்ன பக்தியோடு பண்ணாலும் அது வந்து நல்லா நடக்கும். அதனால் ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம்.
1: அப்போ மார்கழி மாதம்,
0: மார்கழி மாதங்கிறது வந்து 30 நாள் கொண்டாடுவோம்மா. அதாவது அது வந்து ஆண்டாளுக்கோசரம் பண்ணுறது. ஆண்டாளுக்கு பேர் வந்து சூடி கொடுத்த சுடர்கொடின்னு பேர். 30 நாள் 30 ஸ்லோகங்கள் இருக்குது. காத்தால 4 மணிக்கு எழுந்து அதை நல்லா குளிச்சுட்டு நல்லா மடியாக பொங்கல் பண்ணி டெய்லி வந்து அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பாசுரம் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு ஸ்லோகங்கள் சொல்லணும். 30 நாள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த வந்து ஆண்டாளுக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். அது ரொம்ப விசேஷம். அது முன்ன வந்து முக்கியமாக வைஷ்ணவாளுக்கு அது வந்து ரொம்ப விசேஷம்.
1: நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லயே இத்தனை விஷயங்கள் இருக்கா,
0: நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு.
1: ஆனா நீங்க சொல்றதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கே நான் வந்து போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்க சொன்ன கதை எல்லாத்தையும் சொல்ல போறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. எல்லா விஷயமும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நான் நிச்சயமா போய் சொல்றேன்.
2: நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு தெரியாம போச்சு. நல்ல நாள் அதுவுமா நல்லதே நினைச்சிட்டு சந்தோஷமா பண்றது எவ்வளவு முக்கியம்னு பாட்டி சொன்னதை கேட்டுதான் எனக்கு தெரிஞ்சது.
3: இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் மீ ஆர்ஜே பூஜா அண்ட் ஆர்ஜே தாரிணி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பாசிங் வித் பாட்டி இன் நம்ம MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆப்ரேட் ஆர் ரேடியோ.

0: புள்ளி 8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டினு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா
1: பேசுறேன். ரோட்டுல வண்டி வருது, ரோட்டுல பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும், மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது, ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
3: Hello listeners, you are listening to 107.8 MOPCRS and this is a news feature on awareness of road rules in Chennai with me RJ Lakshmi,
4: RJ Shubhakirtana,
5: RJ Mamta,
6: RJ Kritika,
7: RJ Sandhya
8: and RJ Kalpana.
3: Rash and negligent driving by youngsters has been a major contribution to fatal accidents.
9: Moreover, did you know, Lakshmi, that about 80,000 people are killed due to road accidents every year in India? That is 13% of the total fatality all over the world.
3: Yes, roads and vehicles are a part of our everyday life.

என்னுடைய பெயர் குணவர்மன். நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். சைதாப்பேட் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக இருக்கிறேன். நான் இப்போது ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சாலையில் பொதுவாகவே இன்று உலகளவில் பார்த்தீங்கனாக்கா டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால நிறைய இறப்புகள் ஏற்படுகிறது. அங்கஹீனங்கள், அவங்களுடைய பாடிலி பார்ட்ஸை அவங்க ஆம்புடேஷன் ஆகுது அல்லது இழக்க நேரிடுகிறது. அதற்காக சாலை பாதுகாப்பு, சாலை விதிகளை மதித்தால் இதெல்லாம் இந்த இழப்புகளை தடுக்க முடியும், இதெல்லாம் காக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போது சென்னை மாநகரத்தெல்லாமே நடுவில் மீடியன் போட்டு வச்சுருக்கிறாங்க, தடுப்புகள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. தடுப்புகள் ஏற்படுத்தியதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதசாரிகள் நடப்பதற்கென்று ஒரு ஜீப்ரா கிராசிங் வச்சுருக்கிறாங்க. பாதசாரிகள் அந்த இடத்துல போயிட்டு பாதசாரிகள் கடக்கும் பட்சத்தில் எந்த ஒரு உயிரிழப்போ அல்லது ஆக்சிடெண்ட்டோ விபத்தோ நடக்காமல் தடுக்கலாம். முக்கால்வாசி இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீப்ரா கிராசிங்கே இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த சென்டர் மீடியன் ஏறி குதித்து அந்த பக்கம் தவி போகிறாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்தில் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு மாதிரியே குரங்கு தான் இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரத்துக்கு அப்படி தவி குதிக்குது. அதே மனுஷனை பார்க்கும்போது திருப்பியும் அந்த பழைய இடத்துக்கு போயிட்டானோன்னு என்ன தோணுகிறது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடந்தாக்கா நடக்கிறவங்க மாத்திரம் அடிபட போகிறதில்ல, இதை டூ வீலர் அதாவது இரண்டு சக்கர வாகனத்துக்கு வரவங்க அதில் இடித்தாங்கனாக்கா அவர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கும் இது. ஆகையால் வயலேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் நபர் மாத்திரம் இல்லாமல் ஒழுங்காக வண்டி ஓட்டிக்கிட்டு வர்ற அவங்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இதால். ஆகையால் அந்த பாதசாரிகள் சரியான பாதசாரிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட வழிகள் செல்வதால் அவர்களுக்கும் விபத்து ஏற்படாது, அவர்களால் மற்றவர்களுக்கு விபத்தோ ஆபத்தோ ஏற்படாது. சிக்னல் ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க. சிக்னல் வந்து எல்லோ வரும்போது ஜென்ரலாக இப்போ மெயின் ரோட்டில் இருக்க சிக்னல் எல்லாமே 5 செகண்ட்ஸுக்கு, இப்போது க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸுக்கப்புறம் 5 செகண்ட் வரைக்கும் எல்லோ எரியும். 5 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த ரெட் லைட்டு வரும். ஸோ இந்த 5 செகண்டு நார்மல் டிராஃபிக் சே நம்ம அண்ணா சாலையில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளிருக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவும் 40 கிலோமீட்டர். நீங்கள் 80 கிலோமீட்டரில் நீங்கள் வரும் பட்சத்தில் அந்த 5 செகண்டில் உங்களால் நிறுத்த முடியாது வாகனத்தை. ஆகையால் அந்த இடத்துல 40 கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டரில் தான் வரணும். நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அந்த எல்லோ வருதுன்னும் போதே நீங்கள் நின்றுடுன்னு அர்த்தம். அப்போ அதுலேயும் நம்ம தாண்டி போகலான்னு அப்போதான் ஒரு ஆக்சிலரேட்டர் முடுக்கி வேகத்தை கூட்டுறாங்க. வேகத்தை கூட்டி இறைவனை சென்றடைகிறாங்க அல்லது மேல் லோகத்துக்கு போகிறாங்க அவங்க எல்லாமே. ஆகையினால மெல்ல வரவங்க கூட எல்லோவை பார்க்கும்போது, மஞ்சளை பார்க்கும்போது, மஞ்சள் விளக்கை பார்க்கும்போது நிறுத்த வேண்டும், வாகனத்தை நிறுத்த வேண்டும், தாமதப்படுத்தணும், வேகத்தை குறைக்கணுன்றத எண்ணத்தை விட்டுட்டு வேகத்தை அதிகப்படுத்தி அதுக்குள்ளே போயிடலாமோ. எந்த ஒரு சிக்னலும் அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே இந்த அண்ணா சாலையில் நிறுத்துறது கிடையாது. அந்த 1 நிமிஷ காலத்தில் அதாவது 60 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன ஒரு பெரிய வேலையை பண்ணி முடிக்க முடியும்? நீங்கள் அப்படி அவசரமாக போகிற பட்சத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுத்து அல்லது ஏதோ முட்டிடுச்சு அப்படின்னாக்கா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நீங்கள் போகிற வேலை தாமதப்படுகிறது. சாதாரண ஆக்சிடெண்ட்டில் அடுத்தவங்க பிடிச்சி வச்சுருவாங்க உங்களை, 1 நாள் அல்லது 2 நாள் நிற்கலாம். ஒரு சில காலகட்டத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் அட்மிட் ஆகி கிடக்கலாம். அதால் உங்களுக்கு நேரம் செலவாகிறது, காசு பணம் செலவாகிறது, உங்களுக்கு உடல் அங்கஹீனங்கள் ஏற்படுகிறது, சில பல காலகட்டத்திலே உயிரிழப்புகளே ஏற்படுகிறது. ஆகையினால எங்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் என்ன அப்படின்னாக்கா மஞ்சள் விளக்கை பார்க்கும் பட்சத்தில் சிக்னலில் ரோட்டில் நீங்கள் நிறுத்துவதற்கு வாகனத்தை முயற்சி செய்யுங்கள். டூ வீலர் அப்படின்னாக்கா அதற்குரிய லேனில் தான் போகணும். லேன் விட்டு லேன் போகிறது குறிப்பாக மோஸ்ட்லி டூ வீலர் தான் மோர் வல்னரபிள்.
அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையோ வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு குறை நிறைகளை, வீட்டில் இருக்கிற கூடிய ஒரு கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே தன்னை மறந்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டே போறாங்க. பின்னாடி வர்றவங்களுக்கு வழிவிட மாட்டாங்க, அவங்க எந்த வகையிலும் போக இயல மாட்டாங்க. ஆகையால் அவங்க போகும்போது ஒதுக்குப்புறமா ஓரமா செல்லும் பட்சத்துல மற்றவர்கள் இவர்களை வந்து இடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாம போகும். ஆகையால அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுக்கு அந்த மாதிரி இடது பக்கத்தை அவர்கள் வலது பக்கத்தில், அதாவது சென்ட்ரல் மீடியனை ஒட்டி ஹை ஸ்பீட் வெஹிக்கிள் மாத்திரம் போகலாம், அல்லது ஒரு சில ஏரியாவில் அண்ணா சாலையில் சென்ட்ரல் மீடியனை ஒட்டி டூ வீலருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பஸ் எல்லாம், எம்டிசி பஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டியிருக்குது. சென்ட்ரல் மீடியனை ஒட்டி போகும் பட்சத்தில் அவங்க இடது கை பக்கம் ராங் லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன் யோசனையாகவே இடது பக்கம் அவங்களுக்கு லேன் கொடுத்துருக்குறாங்க, சர்வீஸ் லேன் கொடுத்துருக்காங்க. அதில் டூ வீலர் சைக்கிள் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சைக்கிள் அதில் போகாமல் இந்த மூணு லேனில் போனாக்கா அதுலேயும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலங்கள்லாம் இருக்குது, எந்த ஒரு ஃப்ளைஓவர் பாலங்களுமே சைக்கிள் போகிறதுக்கோ நடப்பதற்கோ தகுதியற்றது. சைக்கிள் போகக்கூடாது, அண்ணா ஃப்ளைஓவர் சைக்கிள் போகக்கூடாது, நடக்கக்கூடாது, சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். ஆனால் அதில் தான் போய் வேணுனே போய் வருது. இரவு நேரத்தில் அதுவும் அண்ணா ஃப்ளைஓவரில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்சிடி ரோட்லேருந்து ஒரு ஃப்ளைஓவர் வந்து மேலே ஏறி டுவர்ட்ஸ் பாரிஸ் போகிறதுக்கு இருக்குது. பட் அந்த ஜிஎன்சிடி ரோடுக்கு போகணும்னா இடது பக்க கிளவர் லீஃபில் திரும்பி கொஞ்சம் தூரம் போகணும். அந்த நேரத்தை கருதி அந்த ராங்கிலேயே உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த போகிறதுனால என்ன பண்ணுறது, எதிர்க்க வர்றவங்களுடைய உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷன்றத பெருசாக எடுத்துக்காமல் சுற்றி வர்றது, கொஞ்சம் சுற்றி வரணும்னா சுற்றி வரட்டும், அதில் ஒன்றும் பெரிய கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி அதால் நீங்கள் ஒரு அனாவசியமாக நிற்க வேண்டியதை தவிர்த்து யாரிடையும் பதில் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் கையை கட்டி ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரமாக செயல்பட வேண்டியது. நீங்கள் சுதந்திரத்தை பறிபோகிற மாதிரி நீங்கள் நடக்கும்போது இப்படிலாம் நடைபெறுகிறது. உதாரணத்துக்கு இதே அண்ணா ஃப்ளைஓவர்லேயே ஒரு தண்ணீர் வாகனம் போகுது, நேராக வந்திருக்கார் ஒருத்தவர். அந்த வந்தவர் லெஃப்ட் சைடில் ஓரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஜிஎன்சிடி ரோடு ஃப்ளைஓவர்லேருந்து வர்றவர். இவர் ரைட்டில் இவரும் திரும்பி அவர் அந்த செவத்தோடு செவராக ஒட்டி அவரை இடித்து மேலே ஒரு 30-40 அடிக்கு கீழே அவர் விழுந்து அந்த இடத்துலேயே அவருக்கு மரணம் சம்பவித்திருக்கிறது. ஆகையினால் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் மீது கொலை முயற்சி அல்லது கொலை வழக்காகவும் இது மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவர் வரக்கூடாத பாதையில் வந்தது. ஏன் அப்போ இவருக்கு இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இவருடைய வேலை, நான் இவரை கொல்ல வரல, இவர் இப்படி தான் ஆக்சிடென்ட்லாம் வந்ததுன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நோய் என்ட்ரியில் இவர் போகக்கூடாத ஏரியாவில் போய் போனாக்கா இந்த மாதிரி தேவையில்லாத வழக்குகள் சிக்குவதற்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஈசிஆரோட எடுத்துக்கிறோங்க, ஈசிஆர் ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அதில் மீடியனே இருக்காது. ஒரு சில காலகட்டத்தில் திருவான்மையை தாண்டி அங்கே இரவு நேரத்தில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லபடியாக போனாலும் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றவங்கெல்லாம் அந்த பாதையிலேருந்து வர்றவங்க, உதாரணமாக பாண்டிச்சேரியிலேருந்து வர்றவங்கெல்லாம் நிதானமாக தவறி வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா அங்கே ஒரு மது வகைகள்லாம் அங்கே ரொம்ப குறைந்த விலையில் குடிக்கிறதுனால கிடைக்குது. அதனால் அதை அவர்கள் அறிந்து விட்டு வரும்போது அவர்கள் சரியான பாதையில் வராமல் உங்கள் மேலே மோதறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மீடியன் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு சில பாதைகளையே நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மற்ற இது இப்போ சிக்னலில் முடிஞ்சு போச்சு, பெடஸ்ட்ரியனை முடிஞ்சு போச்சு, ஃப்ளைஓவர் போட்டு வச்சுருக்காங்க, பெடஸ்ட்ரியன் ஃப்ளைஓவர் அங்கங்கேயும் போட்டிருக்காங்க. உதாரணமாக இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு ஃப்ளைஓவர் போட்டு வச்சுருக்கிறாங்க, அது நடைபாதைக்காகவே அந்த கோர்ட்டுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அந்த டெப்போ கிட்ட வச்சுருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் நடந்து தான் குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஏன் அது மேலே ஏறி இறங்குறதுல என்ன குறைஞ்சி போயிருப்போகுது? ஸோ பாதசாரிகளால் அந்த போக்குவரத்தை

0: பாதிக்கப்படுகிறது. வேகமாக போக வேண்டியவங்க போக விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஏறாமல் நடுவில் போகிறதுனால எல்லா வாகனம் நின்று போக வேண்டிய காலகட்டம். அவங்க நிற்கலை அப்படின்னாக்கா ஃப்ரீயாக குடுகுடு குடுகுடுன்னு போய்கிட்டே இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இருந்தனாக்கா எந்த விதத்துலையும் டிராஃபிக் ஜாமே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆகையால் அந்த விதத்துலையும் இவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறது தவிர்ப்பது நல்லது. ஒரு ஆம்புலன்ஸ்லாம் வருது, விபத்துக்கான ஒரு காப்புறுதியெலாம் வருது, இந்த ஊர்திகள்லாம் வருது, அதை அவங்க போகிறதுக்கு வழி விட போகிறதே இல்லை. இந்த மீடியன் இல்லாத இடங்களில் நீங்கள் போக்குவரத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஒரு நேற்று என்ன சம்பவங்கள், ஒரு சைதாப்பேட்டையிலேயே நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, குடித்து விட்டு வந்த ஒரு நபர் இரண்டு சக்கர வாகனத்தில் வராரு. வர்றவர் இன்னொரு வாகனத்தின் மீது அவராக வந்து உழறாரு. அதை ஓட்டுறது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பயந்து போயிட்டு அவங்க வாகனத்தை போட்டு அவங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நல்ல காலமாக அந்த மாதிரி அவங்க இல்லாமல் அவங்க நிறுத்தி வச்சுருந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால ஒரு ஆக்சிடென்ட் விபத்தை பற்றி சொல்கிறோம். ராஜாஜி சாலை அப்படின்ற ஒரு சாலை இருக்குது. அதாவது பாரிஸ் சிக்னல்லேருந்து டுவர்ஸ் ராயபுரம் போகும்போது ஒரு சிக்னல் இருக்குது, அந்த ரோடு இருக்குது. அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லைன் பீச் அல்லது ராஜாஜி சாலை அப்படின்னு பேர். இரவு நேரத்தில் இரவு ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர் பஜாஜ் பல்சர் வண்டியில் வர்றாரு. குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறார். வந்து இடது பக்கம் ஓரமாக ஸ்டேட் பேங்கை ஒட்டி ஒரு லாரி நிற்குது. பின்னாடியே எடுத்துக்கிட்டு வந்து அவர் உள்ளே விட்டுட்டார். அவர் உள்ளே விட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேப்பில் ஒரு வண்டி உள்ளே போயிட்டு தலை அதில் இருக்கிற தலை பொருள் நல்லா அடிபட்டு அந்த வண்டியில் கை காலெல்லாம் வண்டியில் கை எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்குது. பின் சீட்டில் அவர் படுத்து கிடந்த மாதிரி கீழே கிடக்கிறாரு. வண்டி உள்ளே போய் சொருகிக்கிட்டு படுத்து கிடக்குது. பக்கத்தில் வந்து ஒருத்தர் அந்த பக்கம் நாங்கள் தணிக்கையில் இருந்தபோது பக்கத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, டூ வீலர்காரரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஒருத்தர் உள்ளே போய் அசைஞ்சிக்கிட்டு இருக்கார், போய் பாருங்கன்றாரு. நாங்கள் போய் பார்க்கும்போது அவருக்கு அசைவுகள்லாம் இருக்குது. உள்ளே கையை பிடிச்சி உள்ளே நுழைஞ்சி கையை ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் தரத்தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வரோம். வண்டியிலேருந்து வெளியில் எடுத்து பார்த்தோன்னாக்கா அவருக்கு மண்டையில் பலமான அடிபட்டு இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரேமில் அடிபட்டு இருக்குது அவருக்கு. அவரை உடனே எங்களுடைய வாகனத்திலே 108 வரைக்கும் காத்திருக்கிறதுக்கான நேரமே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்க நேரம் இல்லாததுனால அவரை கொண்டு போயிட்டு உடனே ஸ்டான்லியில் மருத்துவமனையில் சேர்க்குறோம். சேர்க்கும்போது அவருடைய ஃபோன்லேருந்து வர தொலைபேசி மெசேஜை வச்சு பார்க்கும்போது அவர்கள் உறவினர்களை கண்டுபிடிச்சி சொன்னாக்கா, திருமணமாகி அவருக்கு 6 மாத காலம்தான் ஆகுது, மனைவி 3 மாத கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் உயிர் ஒரு அவங்க டாக்டருடைய ஒரு மருத்துவருடைய ஒரு வாக்கு என்னன்னாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தாக்கா இவர் உயிரே போயிருக்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய கர்ப்பவதியாக தனக்காக காத்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை கூட பற்றி கவலைப்படாமல் குடித்து விட்டு இப்படிலாம் வந்தாங்கனாக்கா அவருடைய உயிரை இழப்பது மட்டும் அல்லாமல் தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவியையும் சுமங்கலியாக இருக்கிறவங்க அசுபகுணமாக மாறி ஒரு ஒரு மனைவியினுடைய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பேர் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிந்த வரைக்கும் குடிக்கிறது அவாய்ட் பண்ணலாம். குடிச்சிட்டா வாகனத்தை ஓட்டத்து முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து.
1: ஸோ நம்ம இப்போ பப்ளிக்கோட டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன ஒப்பீனியன் இருக்குங்கிறத கேட்போம்.
2: I would blame traffic with government as well as the common people, because even though the government has taken several steps for the traffic rules and regulation, it has not been followed by the public. There should be certain steps to be taken to make the rules to be regulated and also help them, not really help them, it should be like they should be controlled and be asked to regulate the rules sincerely.
3: See, traffic nu sonnala ellarume government ah blame pandranga seriya vandu traffic police vandu seriya vandu gate panna mattaanga appdin solli signal seriya illa appdin solranga signal seriya illada samayatha traffic police and the spot la ninnu they are regulate appdi solranga regularize pandranga traffic and most of the time vandu public da signal skip pandranga okay va public enna pananum government ah blame pannama avanga avanga sonna interest la namma traffic rules ah mail pananum நாம டிராஃபிக் ரூல்ஸை இன்னும் ஃபாலோ பண்ணணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய சைட் அடிச்சுட்டு போகிறாங்க, தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் லைஃப் உங்களுக்கு முக்கியம், ஓகேவா? ஹெல்மெட் போடுங்க, காரில் போகிறவங்கலாம் சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க, அண்ட் லைசன்ஸ் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பிரைப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்காதீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஓகே?
4: Today's traffic scenario, if you see, Chennai's traffic is much better than Bangalore, I feel. Because though people don't follow that many rules, but still, if you compare Bangalore traffic and Chennai traffic, it's much better. And there are many people who don't follow the indicator, who don't put indicators while they cross. And also the red signal and all the basic things which everyone should know, many of them are not aware of. Even though if they know, even though if they are aware of it, they don't follow it, and they just blame that today's the police is not doing their duty well, they are just taking the bribe and all. But first it's the duty of the public to follow the rules, only then police can do some more rules, can bring some more rules and regulations. And I don't blame police as a whole, because they are doing their duty. Now it's our time to prove now we have to follow the rules and regulations so that the problems of accidents don't occur much.
5: மற்ற ஸ்டேட்ல கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ரொம்பவே டிராஃபிக் இருக்குதா செய்யுது. டிராஃபிக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சி இன்னைக்கு மார்னிங் கூட வந்து 7:30 நான் காலேஜ் கிளம்புனேன், பட் டைம் ஆக பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. பட் டிராஃபிக் இல்லை அப்படின்னா வில் நாட் டேக் 10 மினிட்ஸ் ஆல்சோ, 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சீக்கிரமாக வந்துட்டுருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டிராஃபிக். டிராஃபிக் இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயினில் வர விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க, விட்டாக்க டிராஃபிக்கில் ரொம்பவே குறைஞ்சிடும். எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ், டிராஃபிக் போலீஸ் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க, சில பேர் கெட்டவங்களும் இருக்காங்க, சில பேர் வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட டியூட்டிஸை நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் தான் நமக்கு தேவை. சில பேர் பாவம் பச்சும் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட ஃபைன் வாங்கணும். லஞ்சம் வாங்குறத விட ஃபைன் வாங்கினாக்கா வந்து நம்மளோட இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி எங்கேயோ போயிடும். ஸோ இதுதான் எங்களுக்கு
6: அபவுட் சென்னை டிராஃபிக். ஐ திங்க் வி கே நாட் பிளேம் த போலீஸ் ஃபார் வாட் தேர் டூயிங், நாட் வி கேன் பிளேம் த பப்ளிக். தீஸ் டேஸ் யூ நோ, இஃப் யூ ஆஸ் த பப்ளிக் தே வில் பி லைக் த போலீஸ் இஸ் அட் ஃபால்ட், இஃப் யூ ஆஸ் த போலீஸ் தேல் பி லைக் த பப்ளிக் இஸ் அட் ஃபால்ட். பட் இஃப் யூ சீ இன் த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தே ஆர் லைக் ஈவன் வித் சச் மினிமல் ரூல்ஸ் தே ஆர் நாட் ஃபாலோயிங். ஸோ ஹவு கேன் யூ பிளேம் தெம்? இட் இஃப் த போலீஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிக்ட, ஓன்லி தென் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ. அண்ட் இஃப் வி பி ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் ஆர் கண்ட்ரி அண்ட் த ரூல்ஸ், then only we can, you know, there will be some change in the traffic scenario. But I think the traffic in Chennai or say India as a whole is very bad when you compare it to other countries, because you can't just say that the law is bad but the public itself is a little careless and irresponsible towards following it. So yeah, that's about it.
1: Thank you, sir, for giving your valuable information. I hope this will definitely make a change and help in reducing the number of accidents that is taking place in our cities.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம். நமது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
4: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபலா இருக்க வேணாமா?
3: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
5: நுகர்வோர் கவனிக்க,
4: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
5: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா itself will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதுதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: upright.
1: ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க ஆர்ஜே சிவநந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்.பி. சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நீர் இன்றி அமையாது உலகு, கண்கள் இன்றி சிறக்காது வாழ்க்கை அப்படின்ற வரிகளுக்கு இணங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா கண்கள் தாங்க. இந்த உலகத்துல நம்ம கண்கள் இல்லாம எதுவுமே பார்க்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கண்களை நம்ம கவனிக்கிறோமான்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய மொபைல் ஸ்கிரீன், லேப்டாப், டிவின்னு நம்ம பாக்குறதுனால தூக்கமின்மை போன்ற பல உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுது. அதனால நமக்கு கண்கள் எவ்வளவு முக்கியம், நம்ம கண்களை எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும்னு கண்களோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட எம்.பி. சமுதாய வானொலி நிலையத்துல டாக்டர் கௌஷிக் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இவர் சென்னையில இருக்க வாசனை கேர் ஹாஸ்பிட்டலோட தலைமை மருத்துவ இயக்குநரா செயல்பட்டு வராரு. இவரோட மருத்துவ பயணம் எம்.சி.சி. மற்றும் ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தமாலஜில தொடங்கி சங்கர நேத்ராலயால சர் ரத்தன் டாட்டா அவர்களோட ஃபெலோஷிப்ஸ் மற்றும் யூகேவின் எஃப்.ஆர்.சி.எஸ் வரைக்கும் இவரோட பயணத்தின் கிளைகள் சிறப்பா விரிஞ்சிருக்கு. வாங்க மக்களே, டாக்டர் கௌஷிக் அவர்கள் கிட்ட கண் நோய்களை பத்தின கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எம்.ஓ.பி. வைஷ்ணவ்க்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. Thank you so much.
1: சார், உங்களோட மருத்துவ பயணத்தை பத்தி சொல்ல முடியுமா? அதுலயும் குறிப்பா கண் மருத்துவத்தை நீங்க தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன சார்?
3: மருத்துவம்ங்கிறது ஒரு பெரிய பயணம். இது வந்து ஆரம்பத்தில் டுவெல்த் முடிச்சுட்டு எல்லாரும் இப்போ நீட்டுன்னு வாங்க, ஏன்னா இப்போ நீட் இஸ் அ வெரி பொலிட்டிக்கல் டாபிக். அதை தாண்டி ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் 5.5 வருஷம் எம்.பி.பி.எஸ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அதற்கு பிறகு 2 வருஷம் ஆர்.ஐ.ஓ.ஜி.ஓ.ஹெச், தட் இஸ் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தமாலஜி, நம்ம எக்மோர் அட்டாச் டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அது முடிந்து 2 வருஷம் டிஎன்பின்ற டிப்ளமேட் ஆஃப் த நேஷனல் போர்டுன்னு ஒரு டிகிரி சர்டிஃபிகேஷன். அது முடிந்து எஃப்.ஐ.சி.ஓ., எஃப்.ஆர்.சி.எஸ். அப்புறம் சங்கர் நேத்ராலயில் ஒரு கேட்ராக்ட் ஃபெலோஷிப், அதுக்கப்புறம் லேசிக் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரியில் இன் அகமதாபாத். அந்த மாதிரி சின்ன சின்ன அடிஷ்னல் ஸ்டெப்ஸ். நம்ம எல்லாரும் என்ன பார்க்குறோம்னா எம்.பி.பி.எஸ் கிடச்சதா, எம்.பி.பி.எஸ் கிடச்சதா, நீட் பாஸ் பண்ணுமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க எல்லாரும். இது வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு நான் சொல்லணும்னு பார்க்குறேன். இது வந்து ஒரு பெரிய ஏணியில் முதல் தளம் மட்டும்தான் இந்த எம்.பி.பி.எஸ்ங்கிறது. ஏன்னா அதற்கு பிறகு மினிமம் 10-12 வருஷம் ஆகும் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் ஸ்பெஷலிஸ்டா எங்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் வெரி பிரீஃப்லி அபவுட் மை எஜுகேஷன்.
2: சார், குறிப்பா மக்கள் அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பொதுவான கண் நோய்கள்லாம் என்னென்ன சொல்லுங்க சார்.
3: நோய்கள்ங்கிறது ரொம்ப பொதுவான கேள்வி சார். இதுல ஏராளமா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. காமனாக வர்றது வந்து ஒன்று வந்து முதியோருக்கு வர்றது கேட்ராக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா திஸ் இஸ் த நம்பர் ஒன் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. புறங்கிறது என்னன்னா வயசு, இப்போ 40-50-60 வயசு தாண்டி ஆச்சுன்னா முதியோர்களுக்கு நம்ம நார்மல் கண்ணாடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கண்ணாடி ஸ்க்ராட்ச் உண்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணுள்ள இருக்கிற நேச்சுரல் லென்ஸ் அது மங்க ஆரம்பிச்சிருது. ஸோ தூரப்பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சில பேருக்கு 50 ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு 70-80 வரைக்கும் போகலாம். எப்போ வருன்றது சொல்ல முடியாது. இது வந்து வெரி பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று. இரண்டாவது காமன் கண்டிஷன்ஸ் கேட்டிங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பல வருஷம் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் வர்றது தான் டயபெட்டிக் ரெட்டினோபதி. தட் இஸ் கண் உள்ள இருக்கிற ரெட்டினால ரத்த கசிவுகளோ நீர் கசிவுகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள். இது ரெண்டு. மூணாவது காமன் கேட்டிங்கன்னா குளோக்கோமா. குளோக்கோமாங்கிறது கண் உள்ள நீர் அழுத்தம் அதிகமாகிறது, ஐ ப்ரெஷர் அதிகமாகிறது. இது எல்லாமே பொதுவாக 50-60 வயசுக்கு அப்புறம் வர்றது தான். ஸோ சின்ன வயசில் வர்றதுங்கிறது, சிறிய வயதில் வர்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்டிவ் எரருங்கிறது தட் இஸ் நம்ம கண்ணாடி போடுறாங்க இல்லையா, அது ஆனால் அது டெக்னிக்கலி ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது, அது ரிஃப்ராக்டிவ் எரர்ன்னு நான் சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த காமன் கண்டிஷன்ஸ் நீங்கள் கேட்டதுனால வெரி வெரி பிரீஃப்.
1: சார், பொதுவாக கண் நோய்கள்லாம் வராமல் தடுக்கணும்னா வழக்கமான கண் பரிசோதனை எவ்வளோ முக்கியம், எந்த வயதிலிருந்து நம்ம கண்களை பரிசோதனை செய்ய தொடங்கணும்னு சொல்லுங்க சார்.
3: சிறந்த கேள்வி, ரொம்ப சிறந்த கேள்வி. பிறந்த குழந்தையிலேருந்து பொதுவாக 2 வருஷம், 2.5 வருஷம், மேபி 3 வருஷம் வரைக்கும் பொதுவா செக்அப் பண்றது அவசியம் இல்லை. அன்லெஸ் ஏதாவது பர்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தோ, டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் டிலே ஆனதோ, அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருந்தா அவசியம் செக் பண்ணும். அது பொதுவாக பீடியாட்ரிஷன் சொல்லுவாங்க, குழந்தை மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அது எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில், குழந்தையோட வளர்ச்சி நார்மலாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், ஃபர்ஸ்ட் செக்அப் கேன் பி அ 2.5 to 3 இயர்ஸ், தட் இஸ் ஸ்கூல் கோயிங் ஏஜ். ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூல் எப்போ போகிறாங்களோ, ஏன்னா அப்போ தான் அவங்க கிட்டே நம்ம ரெஸ்பான்சஸ் எதிர்பார்க்க முடியும். இப்போ ஐ செக்அப் பண்ணும்போது ஒரு சார்ட்டை பார்க்க சொல்லுவோம், படிக்க சொல்லுவோம், அவங்களும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணாதான் அது சப்ஜெக்டிவாக இட் வில் ஒர்க் அவுட் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் செக்அப் ஐ வுட் ரெக்கமெண்ட் 2.5 to 3 இயர்ஸ். அதற்கு பிறகு சப்போஸ் பவர் எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை, வியாதி நோய் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ண கூட போகிறோம், இடையில ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் இப்போ பவர் இருக்குது, கண்ணாடி தேவைப்படுது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா வருடா வருடம் செக்அப்புங்கிறது மிக மிக மிக மிக அவசியம். பிரச்சனை இருக்கோ இல்லையோ, பவர் கூடுதோ கூடலையோ, கண்ணாடி போடுறாங்களோ போடலையோ, வருஷத்துக்கு ஒரு செக்அப் அவசியம். இதை தவிர்த்து 40 வயசு தாண்டியாச்சுன்னா பொதுவாக எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு செக்அப் அவசியம். ஏன்னா ஆனால் அவரை 40 வயசு தாண்டியாச்சுன்னா ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வர்றது சகஜம், இயல்பு தான். ஏன்னா 40 வயசுக்கு அப்புறம் தலை நிறைக்குது, பல்லு கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது, ஸ்கின் தோல் மடிப்பு வர ஆரம்பிக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இல்லையா. ஸோ ஒன்ஸ் இன் இயர் ருட்டீன் செக்அப் இஸ் அ குட் ஐடியா.
2: சார், உங்களுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துல கண் பிரச்சனைகள்னு உங்ககிட்ட வர பேஷியன்ஸ் பண்ற பொதுவான தவறுகள்லாம் என்ன சார்?
3: தவறுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் தான் சொல்லுவேன், ஃப்ராங்க்லி சொல்லணும்னா. ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, நம்ம இப்போது 2-wheeler ரைடிங் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹேஸ் அ பைக். ஒரு கார் இருந்தாலும், நீ யூனோ டிரைவர் இருந்தாலும், ஆனால் வீட்டில் ஒரு பைக் இருக்கும், பக்கத்தில் யூனோ காய்கறி வாங்கிறதுக்கோ சின்ன சின்ன இது கூட. பைக் ஓட்டும்போது இந்த கண்ணாடி இல்லாமல் ஓட்டுறது தான் மிக மிக மிக மிக பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போது கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தி நம்மளை தலைக்கவச்சம் போட வைக்கிறாங்க, எவ்வளோ பேர் கண்ணுக்கு ஒரு கவச்சம் கொடுக்குறாங்க. இந்த கண் வந்து சச்ச டெலிகேட் ஆர்கன். இப்போ தலைக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கல் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஹெல்மெட் மாதிரி தான், கண்ணில் இருக்க உடம்புல இருக்கிற நேச்சுரல் ஹெல்மெட் ஸ்கல் இருக்குது. கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனே இல்லையே, நேராக இப்போ ஒரு தூசிப்படுது, காற்றடிக்குது, வண்டியில் போகிறோம், நேரம் அந்த டஸ்ட் கண்ணு மேலே தான் படுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பெரிய பெரிய பெரிய தவறு. தட் இஸ் அதை வந்து நம்ம சர்வசாதாரணமாக ஆக்கிட்டோம். கண்ணாடிலாம் போட்டால் மறைக்கும், எனக்கு கிளேர் அடிக்கும், போட்டால் சரி வராது, அதுக்கு 1000 excuses வேற. இது ஒரு தவறு. ரெண்டாவது தவறு, இப்போ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, 40 வயசு தாண்டியாச்சுன்னா இந்த செக்அப் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா இதுக்கு என்ன சாக் போக்கு சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் யோகா பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், நான் தேவையில்லாத பொருட்கள் சாப்பிட்றதில்லை, ஸோ எனக்கு ஒன்றுமே வராது அப்படிங்கிறது ஒரு அடுத்த தவறு. ஏன்னா 40 வயசு ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வரும்னு நான் சொல்ல வரல, வாய்ப்புகள் இருக்குது. இதை தவறு விட்டுறாங்க. குயிக்காக சொல்லப்போனால் எனக்கு இனிஷியலி தோன்றது இது ரெண்டு தான் மிகப்பெரிய தவறு.
2: சார், நீங்கள் நிறைய ஃபெலோஷிப்ஸ் பண்ணியிருக்கீங்க, இன்க்ளூடிங் த ப்ரெஸ்டீஜியஸ் சார் ரத்தன் டாட்டா அவர்களோடது, அப்புறம் FRCS. இது போல் ஃபெலோஷிப் பண்ணுறது மூலிமா உங்களோட கெரியரில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு?
3: இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் வந்து காலேஜ் போகிறோம், பிஎஸ்சி பண்ணுறோம், எம்எஸ்சி பண்ணுறோம், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறோம், பிஹெச்டி பண்ணுறோம், படிப்படியாக நம்ம படிக்க ட்ரை பண்ணுறோம், டிகிரிஸ் அக்வயர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் தி ரியல் லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் வேர் காலேஜ் எண்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்த ஃபெலோஷிப்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், டிகிரிஸாக இருக்கட்டும், ஒரு இது வந்து ஒரு சேட் ஃபேக்ட் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டிகிரிஸ் அண்ட் காலேஜ் டீச்சிங்ஸ் வந்து தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான். ப்ராக்டிக்கல், நீங்கள் என்ன தான் இன்டர்ன்ஷிப் போனாலும், என்ன தான் வெளியில் போய் அப்சர்வர்ஷிப் பண்ணாலும், முதல் வேலையில் போய் உக்காந்தா நம்மளை ஒரு ஒரு ஒரு புயல் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வி ஆர் நாட் அவர் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம், டு பி வெரி ஹானஸ்ட், இது வந்து ஒரு கிரிட்டிசிசமாக இல்லை, உண்மையானதான். என்னென்னா அவர் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் மேக்கிங் அஸ் இஸ் ரோட் பேஸ்ட், மெமரி பேஸ்ட். ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் எந்த ஃபீல்டுலையுமே இல்லை. இதில் மெடிசனில் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா எங்களுக்கு வந்து 2வது வருஷம் 3வது வருஷத்துலேயே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் இருக்கும், பேஷண்ட்ஸ் பார்ப்போம். அது என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் லேர்னிங் ரியலி ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் காலேஜ். ஸோ ஐ வுட் என்கரேஜ் பீப்புள் இன்பிட்வீன், இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, இன்பிட்வீன் சம்மரில் ஒரு மாதம் வெக்கேஷன் வருதா, எங்கேயா போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், எங்கேயா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுங்கள், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள், ஒரு கடையை போடுங்க, டூ சம்திங், பிகாஸ் தட் இஸ் வே த ரியல் லேர்னிங் ஸ்டார்ட்ஸ். ஃபெலோஷிப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இட் கிவ்ஸ் அஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் பாத்வே, ஆனால் ரியல் லேர்னிங் இஸ் எல்ஸ்வேர்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். சார், பொதுவான ஒரு கேள்வி, ஒருத்தவங்களுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு அப்படின்னா முதல் கட்டமாக நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்களா?
3: இது ஒரு பெரிய கேள்வி. சி, அடிபடுறதுங்கிறது ரெண்டு வகையாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம். பிளண்ட் ட்ராமா, ட்ராமான்றது அடிபடுறதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஸோ த ட்ராமா கேன் பி பிளண்ட் ட்ராமா அண்ட் ஷார்ப் ஆர் பெனிட்ரேட்டிங் ட்ராமா. ரெண்டுத்துக்கும் அப்ரோச்சே மாறும். பிளண்ட் ட்ராமாங்கிறது இப்போ கையில் அடிபட, இப்போ சண்டை வருது, சண்டையில் அடிபட்டுக்கிறாங்க, கை ஓங்குறாங்க, அது வர்றது பிளண்ட் ட்ராமா. இதற்கான பிரச்சனைகள் வேற. ஷார்ப் ட்ராமா தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஷார்ப் ட்ராமால இப்போ ஒரு பசங்க சண்டை போடும்போது பென்சிலை வச்சு குத்திக்கிறாங்க, இரும்பு கம்பி குத்திடுது, இது இதனோட அப்ரோச்சே வேற. இதில் வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு பேட்ச் போட்டு கவர் பண்ணி அதில் டஸ்ட் கிஸ்ட் எதுவும் படாமல் நேராக கூப்பிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. த தேர்ட் டைப் ஃப்ராமா கெமிக்கல் ட்ராமா. கெமிக்கல் ட்ராமா, இது இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது ஆசிட் பட்டுறது, கெமிக்கல் லேபில் ஒர்க் பண்ணும்போது ஆல்கலி பட்டுறது, அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா வாஷிங். வாஷிங் இஸ் வெரி வெரி, இட் இஸ் ஐ சேவிங், லைஃப் சேவிங். ஸோ இட் இஸ் வெரி வெரி பிரீஃப்லி.
2: சார், நீங்கள் கையாண்ட உங்கள் ப்ரொசீஜர்ஸில் நோ அனஸ்தீஷியா, நோ இன்ஜெக்ஷன் சர்ஜரின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா?
3: எஸ்மா, இட்ஸ் குட் கொஸ்டின் அகேன். என்னன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த பெயின் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக ஸ்கின்ல மட்டும்தான், தோலில் மட்டும்தான். ஒன்ஸ் அந்த ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலுமே அதற்கான உணர்ச்சியை அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு சிம்பிள் கான்செப்டை இன்னோவேட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் டாப்பிக்கல் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணோன்னா டாப்பிக்கல் அனஸ்தீசியான்றது ஒரு ட்ராப்ஸ், அது வந்து ட்ராப்ஸ் போட்டோன்னா கண்ணு மேலே இந்த சர்ஃபேஸ் வந்து சென்சேஷனே இல்லாமல் பண்ணிடும், உணர்ச்சி இல்லாமல் பண்ணிடும். அதை வச்சு நாங்கள் நைஃப் வச்சு உள்ளே போயிட்டோம்னா என்ன ஆப்ரேஷன் வேணும்னு பண்ணலாம், சுத்தமாக வலியே தெரியாது. ஸோ இதனால தான் நாங்கள் இப்போ கேட்ராக்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், லேசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வி யூஸ் சர்ஃபேஸ் அனஸ்தீசியா வித் ட்ராப்ஸ். சொட்டு மருந்து போட்டுட்டு அந்த இடம் சென்சேஷன் இல்லைன்னா ஆப்ரேஷன் ரொம்ப சரளமாக இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட்.
1: சார், ஒருத்தவங்களுக்கு கண்தானம் பண்ணுறது எவ்வளோ சிறப்பானது, அந்த கண்தானத்தோட மகத்துவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
3: ஒரு கண்தானத்தினோட தாக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணால் நான் ஒரு மனிதனோட கண் தானத்தினால நாலு பேருக்கு அட்வான்டேஜ் இருக்கும். என்னென்னா நம்ம எடுக்கிறது வந்து முழு கண் எடுக்க மாட்டோம், கருவிழி மட்டும்தான் எடுப்போம். கருவிழிங்கிறது அது கார்னியா, அந்த பிளாக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கருவிழி மட்டும்தான் ஒரு பட்டன் மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த கார்னியாவை ரெண்டாக பிரிச்சுப்போம், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட்னு சொல்லிட்டு. இது இந்த ஒரு கார்னியாவை ரெண்டு பேருக்கு நாங்கள் கொடுக்க முடியும். இந்த ஆன்டீரியர் பார்ட் ஒருத்தருக்கும் போஸ்டீரியர் பார்ட் இன்னொருத்தருக்கும். அதே மாதிரி ரெண்டு கண் இருக்கு இல்லையா, ஸோ மொத்தம் ஒரே மனிதனோட கண்ணை எடுத்தோம்னா, ரெண்டு கண்ணை எடுத்தோம்னா நாலு பேருக்கு அட்வான்டேஜ். எல்லாரும் செய்யணும். இதற்கு வந்து முன்னால் இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் எப்படி பதிவு பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எங்கே போய் கேட்கணும். பதிவு பண்ணுறதோ ரெஜிஸ்டர் பண்ணுறதோ அவசியமோ கட்டாயமோ தேவையில்லை. மரணத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியறதோ, 10 நிமிஷமோ, 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ, அதுக்குள்ள நம்ம ஃபோன் கண்தான வங்கிகள் இருக்குது, ஐ பேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஐ பேங்க்ஸுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே சென்னை சிட்டிலேயே 4-5 ஐ பேங்க்ஸ் இருக்குது, எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஐ பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க தயார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒரு வேனில் ஆரம்பிச்சு. பட் இது வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தாகணும், அதற்கு மேலே போச்சுன்னா அது வந்து செல்லுபடியாக இருக்காது. ஸோ வித்இன் 6 hours திஸ் கேன் பி டன். அண்ட் எல்லோரும் செய்ய வேண்டியது, எந்த மதமும் இதை தவிர்க்க சொல்லலை. ஸோ இட் இஸ் நாட் ரிலிஜியஸ் ஆல்சோ, இட் இஸ் நாட், யார் வேணாலும் கொடுக்கலாம், எந்த ஏஜில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அ ப்ராப்ளம்.
2: சார், இப்போ ரீசெண்டாக காலமான ஒரு பிரபலத்தோட கண் எடுத்து 2 குழந்தைங்களுக்கு வைக்க போறதா கேள்விப்பட்டோம். ஸோ எங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கண்களுக்கு வயது கிடையாதா?
3: இது ஒரு விசித்திரமான உறுப்பு. ஏன்னா கண்ணுக்கு வயது உண்டு, கருவிழிக்கு வயது கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் இருந்தால் வயது உண்டு, ரத்த ஓட்டம் இல்லைன்னா வயது இல்லை. இதுதான் கான்செப்ட். கருவழி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன உறுப்பு. அது மொத்த சைஸ் ஒரு 10 மில்லி 10 11 மில்லிமீட்டர் அகலம், 0.5 மில்லிமீட்டர் திக்னஸ். இதில் முழுக்க ரத்த ஓட்டமே கிடையாது. ஸோ அதனால தான் பிறந்த குழந்தைக்கு என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்பு தான் கடைசி 70 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் நடக்காது. சிறிய சிறிய மாற்றங்கள் இருக்குமே தவிர மேஜர் சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. இதே ஒரு பொருளில் ஒரு உறுப்பில் ரத்த ஓட்டம் இருக்குன்னா அதுக்கு வயதாகும். இதுதான், இதை யூட்டிலைஸ் பண்ணி தான் ஐ டொனேஷன் கேன் பி டன் அட் தி ஏஜ் ஆஃப் 6 மந்த் பேபி, கேன் பி டன் ஃபார் 79-80 இயர் ஓல்ட் அடல்ட் ஆல்சோ. ஸோ இதுதான் ஐடியா வயது இல்லைங்கிறதுக்கு.
2: சார், நீங்க 20 ஆண்டுகளா 100,000-க்கும் மேற்பட்ட டாபிக்கல் ஃபாக்கோ கான்ட்ராக்ட் சர்ஜரின்னு சொல்லப்படுற ஒரு சவாலான அறுவை சிகிச்சையை கையாண்டுட்டு இருக்கீங்க. அந்த அனுபவம் பத்தி எங்க நேர்கள் கிட்ட பகிர முடியுமா?
3: மிக கடினமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கு. சொல்லிக்கும் போது பெருமையா இருக்கும், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேங்கிறது. ஆனா இதற்கு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் பெரிய பங்கு வந்து என்னோட டீச்சர்ஸ்க்கு. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து அவ்வளோ இயல்பான காரியம் கிடையாது, அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஒன்று, அவங்கள சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, என் பயணத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்க. நான் இப்போ வாசனில் மட்டுமே இப்போது 15-17 வருஷம் இருந்திருக்கேன். அண்ட் என்னோடய வளர்ச்சிக்கு ஆல்மோஸ்ட் ஐ வுட் கிவ் 50% 70% கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வாசனைக்கர் தான். இதில் எவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. இதுலேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், அதை எப்படி பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போகிறோம். நம்ம எல்லோரும் என்ன யோசிக்கிறோன்னா, இப்போ இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலை, ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் சீக்கிரமாக சந்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குவீங்க, அவ்வளோக்கு அவ்வளோ முன்னேறுவீங்க. ஸோ நமக்கு ஃபெயிலியர்ஸ் அவசியம், அது இருந்தால் தான் முன்னேற முடியும்.
2: சார், டாபிக்கல் ஃபாக்கோல உங்களோட எக்ஸ்பர்டைஸ் எப்படி இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல டாபிக்கல் ஃபாக்கோனா என்ன, இந்த மெத்தடோட மற்ற கான்ட்ராக்ட் சர்ஜரி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான யூனிக் அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்கு சார்?
3: ஓகே, இது கொஞ்சம் விரைவாக நான் சொல்லணும். சி பேசிக்லி கேட்ராக்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி கண்ணில் இருக்கிற நேச்சுரல் கண்ணாடி. கண்ணில் வந்து நேச்சுரலி ரெண்டு கண்ணாடி இருக்கும். ஒன்று நான் முதல்ல சொன்ன கருவிழி, அது வந்து கண்ணில் வெளியில் இருக்கிற நேச்சுரல் கண்ணாடி. கண் உள்ளே இருக்கிற இன்னொரு கண்ணாடிக்கு பேர் கிறிஸ்டலைன் லென்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டலைன் லென்ஸில் வயசாக வயசாக ஸ்க்ராட்ச் ஆக ஆரம்பிச்சிது, மங்க ஆரம்பிச்சிது, பார்வை தூர பார்வை மங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை எடுத்துட்டு வேறு லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேஷன். இது எப்படி இவால்வ் ஆகிருக்குன்னா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னால் நாங்கள் படிக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, அந்த முழு புறைய தட் இஸ் கண்ணில் வந்து ஒரு 11 மில்லிமீட்டர்ஸ்க்கு, மொத்த கண்ணோட சைஸே 22 மில்லிமீட்டர், அதில் 10-11 மில்லிமீட்டர் சைஸுக்கு ஒரு இன்சிஷன் போட்டு அந்த முழு பொறையை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு லென்ஸ் வைப்பாங்க. என்னோட பாட்டி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கூட கிடையாது, அப்படியே சொடபுடி கண்ணாடினு வாங்க, திக்காக இவ்வளோ பெருசு கண்ணாடி தான் போடுவாங்க அந்த காலத்தில், அஃபேக்கியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 80s 90s வந்து ஐஓஎல்ன்ற கான்செப்ட் வந்தது. ஐஓஎல்னா இன்ட்ராக்குலர் லென்ஸ், ஒரு சின்ன பிளாஸ்டிக், இப்போ நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி சிமிலர் மெட்டீரியலில், அக்ரலிக் மெட்டீரியலில் கண் உள்ளே வைக்க ஆரம்பித்தோம். இதுதான் தி ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் கேட்ராக்ட் சர்ஜரி. அதுக்கடுத்த படி வந்து அதுலேயே வந்து முதல்ல ரிஜிட் லென்ஸ் இருந்தது, ஸோ வி ஹேட் லார்ஜ் இன்சிஷன். அதுக்கப்புறம் ஃபோல்டபுள் லென்ஸ்னு வந்தது. இப்போ எப்படி ஹார்ட்டில் ஸ்டென்ட் வைக்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன ஸ்டென்ட்டை மடித்து சின்னதாக 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் ஓட்டைக்குள்ள உள்ளே தள்ளி உள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும். அதே கான்செப்ட் தான் நாங்களும் யூட்டிலைஸ் பண்ணுறோம். வி ஃபோல்ட் பிளாஸ்டிக் லென்ஸ் இன்டு 1.8-2 மில்லிமீட்டர் இன்சிஷன், ஃபோல்ட் பண்ணி உள்ளே தள்ளி எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, முதல்ல போட்ட இன்சிஷன் 11 மில்லிமீட்டர்ஸ், 11லேருந்து 5-6 மில்லிமீட்டர்ஸ் ஆச்சு. 6லேருந்து நீங்கள் மாடர்ன் டே கேட்ராக்ட் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா வி யூஸ் 1.8-2 மில்லிமீட்டர் இன்சிஷன். ஸோ கண்ணில் வந்து நாங்கள் உள்ளே விடுற இந்த இன்சிஷன் ப்ரோப், ஃபேக்கோ ப்ரோப்னு சொல்லுவோம், ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷனாக என்ன பண்ணுவோன்னா, அந்த ப்ரோப் ஒரு இட்ஸ் அ லேசர், இட்ஸ் அல்ட்ராசவுண்ட் ப்ரோப், கண் உள்ளே விட்டு உள்ளேயே அந்த கேட்ராக்டை உடச்சி, அதை வெளியில் எடுக்க வேண்டிய உருவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளேயே உடச்சி நொறுக்கி அதே சக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லென்ஸ் வைப்போம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இது இன்செஷன் சைஸ் சிறியதாக ஆனதுனால ரெண்டு விஷயம். ஒன்று

0: நீங்கள் டிவி பார்க்கலாம், இன்றைக்கே வீட்டுக்கு போய் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யலாம். ஸோ இட் இஸ் பிகம் அ டே கேர் ப்ரொசீஜர். இதுதான், திஸ் இஸ் ஹவ் தி சர்ஜரி ஹஸ் இவால்வ், டெக்னாலஜி ஹஸ் இவால்வ்.
1: சார், இன்னைக்கு நிறைய பேர் ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸை யூஸ் பண்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, இல்லனா ஏதாவது ஸ்கிரீன் ரிலேட்டட் ஜாப்ஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இத பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு ஐக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, இத கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா?
0: நல்ல கேள்வி. இது ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கண்ணாடி எல்லாரும் போடுறதுதான், இந்த கண்ணாடியில வந்து அந்த இண்டிவிஜுவல் கேத்த பவர் நம்ம கண்ணாடியில வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது கடந்த ஒரு 10 வருஷத்துல என்ன ஆயிருக்குன்னா கோட்டிங்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கோட்டிங்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டி ரிஃப்ளெக்ட் கோட்டிங் சொல்லுவோம், ஏஆர்சின்னு சொல்லுவோம். அதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் பாக்குறோம், மொபைல் பாக்குறோம், ஸ்கிரீன்ஸ் கேட்ஜெட்ஸ் பாக்குறோம் இல்லையா, அதுல இருந்து வர அல்ட்ரா வயலட் லைட், அதுல இருந்து வர இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிறத கம்மிப்படுத்திடும். ஸோ ஒன்லி டைரக்ட் ரேஸ் கண்ணு உள்ள போகக்கூடிய நேர் கதிர்கள் மட்டும்தான் உள்ளே போகுமே தவிர சைட்லேருந்து வர்ற கிளேர் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் யூசேஜ்க்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஒரு காலத்தில் இட் வாஸ் அ லக்ஸரி, டுடே இட் இஸ் பிகம் அ நார்ம். ரெண்டாவது நீங்கள் கேட்ட ப்ளூ கட், ப்ளூ கட்டுங்கிறது வி கிவ் அ ஸ்மால் ப்ளூ ஒரு டிண்ட் கொடுத்துட்டோன்னா இதில் என்னென்னா அந்த ஹார்ம்ஃபுல் எல்லோ லைட் இஸ் அவாய்டட். அதே மாதிரி இன்ஃப்ராரெட் ரேஸும் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஏன்னா தே ஃபவுண்ட் எல்லோ லைட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த மேக்கிலா. கண்ணு உள்ள இருக்கக்கூடிய ரெட்டினாவோட நடுப்பகுதியில் மேக்கிலான்னு சொல்லும், அந்த மேக்கிலாவில் இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு எல்லோ லைட் அண்ட் இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த இது அவாய்ட் பண்ணுறோம். இது காமன்லி யூஸ் பண்ணுறது இது ரெண்டு தான். இதை தவிர ரெண்டு மூணு இருக்கு, பட் இது ரெண்டும் அவசியம்.
2: சார், லேசர் சர்ஜரின்னு சொல்லப்படுற லாசிக் சர்ஜரி பத்தி எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஐ பவர் குறைஞ்சாலே லாசிக் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. இது சேஃபா, யார் யார் எலிஜிபிள், எல்லாருக்கும் பண்ண முடியுமா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுல சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், கொஞ்சம் விரிவான கொஞ்சம் டைம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். நான் உங்களை ஒரு மறு கேள்வி கேட்கிறேன். இப்போ நிறைய பேர் கண்ணாடி போடுறோம், கண்ணாடி போடுறது ஒரு தவறா, கண்ணாடி போடுறது ஒரு வியாதியா, கண்ணாடி போட வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இருந்தால் நமக்கு ஏதாவது குறைவா, ஒரு டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா, இந்த கண்ணாடி போடுறது என்னதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா எங்களுக்கு நிறைய சின்ன பசங்க எங்ககிட்ட வரும்போது, நான் அந்த பசங்களை ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கண்ணாடி போடணும், -2 -3 கண்ணாடி போடணும் அப்படின்னா அவங்க தாய் தந்தை முகத்தில் ஒரு ஷாக் இருக்கும் பாருங்க. ஐயோ இந்த வயசுலயே கண்ணாடியா, ஐயோ இவ்வளோ பவரா, ஐயோ -3 ஐயோ -7 அப்படின்னு பல கேள்விகள் வரும். இதில் என்னன்னா, இது எதுவுமே ஒரு டிஃபெக்டோ குறையோ வியாதியோ கிடையவே கிடையாது. வாட் இஸ் ரிஃப்ராக்ட் வேரர்னா, உங்கள் கண்ணோட நார்மல் சைஸ் 22 mm. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆவரேஜ் அடல்ட் ஹியூமன் ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 அடிக்கு இருக்கும் இல்லையா? எவ்வளோ பேர் எக்ஸாக்டாக 5 அடிக்கு இருக்கும்? யாருமே இருக்க மாட்டோம். 4.5 இருப்பாங்க, 4 இருப்பாங்க, 5.5 இருப்பாங்க, 6 அடிக்கு ஹைட்டுக்கு இருப்பாங்க. 4 அடிக்கு இருக்கிறது வியாதியா, 6 அடிக்கு இருக்கிறது வியாதியா, ரெண்டுமே கிடையாது. இட் இஸ் அ வேரியேஷன் ஆஃப் நார்மல். அதே தான் கண்ணில் பவர் அப்படிங்கிறது, ரிஃப்ராக்ட் வேரர்ங்கிறது. நார்மல் 22 mm சைஸை விட 23 mm, 1 mm அதிகமாக இருந்தால் -3 கண்ணாடி தேவைப்படும். நார்மலை விட 1 mm, தட் இஸ் 21 mm கண்ணோட சைஸ் இருந்தால் +3 பவர் கண்ணாடி தேவைப்படும். இப்போ இதில் எது வியாதி? ரெண்டுமே வியாதி கிடையாது. தட் இஸ் இட் இஸ் ஜஸ்ட் லைக் நம்ம ஹைட்டு மாதிரி தான். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு -3 கண்ணாடியும் +3 கண்ணாடியும் போடுறோம். இந்த கண்ணாடியை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு கருவி தான், ஒரு டூல் தான் நம்ம லாசிக் லேசர். அதில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கருவிழி இருக்கு இல்லையா, அந்த கருவிழி இஸ் அ கிளியர் லென்ஸ். அந்த லென்ஸ் வந்து இப்போ -1 இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக, தட் இஸ் பெண்டாக இருக்கும், +1 இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஷேப் மாடிஃபை பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் லாசிக் லேசர். வி யூஸ் அ லேசர் கால்ட் எக்ஸைமர் லேசர் ஆர் ஃபெம்டோ லேசர். இந்த ரெண்டு நியூ லேசர் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் வி மாடிஃபை த ஷேப் ஆஃப் த கார்னியா. கருவிழிய ஷேப் மாடிஃபை பண்ணுறது ப்ரொசீஜர் தான் லாசிக். லாசிக் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லேசர் இன்சிட்டு கெரட்டோமில்யூசிஸ். கெரட்டோமில்யூசிஸ்னா கெரட்டோஸ்னா கார்னியா, மில்யூசிஸ்னா ஷேப். லேசர் பயன்படுத்தி கருவி ஷேப்பை மாற்றுறதுக்கு பேர் தான் லாசிக். ஒன்று. ரெண்டாவது, இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். எந்த சர்ஜரி எடுத்துக்கிட்டாலும், எந்த யந்திரத்தை எடுத்தாலும் அதற்குன்னு சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்,

0: ரோட்ல நடந்து போனா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதனால மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு நம்ம யாரும் ரோட்ல போகாம இருக்கோமா? த கீ க்வெஸ்சன் இஸ், அதற்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தடுப்பு முறை பார்த்துட்டு அப்புறம் பண்ணுறது தான் முறை. ஸோ இதுக்கு தான் வாட் வி டூ, வி ஹாவ் அ ஹோல் பேட்டரி ஆஃப் டெஸ்ட். கார்னியல் ஸ்கேன் பண்ணுவோம், ரெட்டினல் இவாலுவேஷன் பண்ணுவோம், ஐ ப்ரெஷர் செக் பண்ணுவோம், ஒரு 10-15 டெஸ்ட், ட்ரைனஸ் இருக்கான்னு பார்ப்போம். எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு எல்லாம் 100%க்கு 100 ஓகே அப்படின்னா மட்டும்தான் நாங்களே சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். இதில் 1% 0.5% ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நாங்களே வேணா உங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, நீ கண்ணாடியே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு காமிச்சிருவோம். ஏன்னா அந்த 1% இருந்தால் கூட நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் எல்லாருக்கும் சங்கடமாயிடும். ஸோ அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், கிளாசிக்குங்கிறது ஒரு கட்டாயமோ அவசியமோ கிடையாது. இட் இஸ் அன் எலெக்டிவ் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து நியாயமாக பார்த்தா தேவை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டாக்டர் ஏன் கண்ணாடி போடக்கூடாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா அப்படின்வாங்க. இது வந்து இட்ஸ் அ சாய்ஸ். நீ கண்ணாடியும் போடலாம், கான்டாக்ட் லென்ஸ் போடலாம், ஆப்ரேஷன் லேசர் பண்ணலாம். இதில் 4வது ஆப்ஷனும் இருக்குது, ஐசிஎல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் தட் இஸ் நிறைய பேர் கிளாசிக் ரிஜெக்ட் ஆகுது, கருவிழி திக்னஸ் பத்தலை, கருவிழி சர்ஃபேஸ் ரெகுலாரிட்டி நல்லா சரியாக இல்லை, சிமெட்ரி நல்லா இல்லை அப்படின்னும் போது லேசிக் பண்ண முடியாது, அவர் பவர் ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நானே ஐம லாசிக் ரிஜெக்ட், ஏன்னா மை கார்னியல் திக்னஸ் இஸ் பிலோ நார்மல் 500-550 மேலே இருக்கணும். எனக்கு கார்னியல் திக்னஸ் அதை விட கம்மியாக இருந்தது, ஸோ எனக்கு பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க சின்ன வயசுலேயே. அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஐசிஎல். நம்ம காண்டாக்ட் லென்ஸ் போட்டு எடுத்து போடுறோம் இல்லையா, அந்த லென்ஸை நாங்கள் உள்ளே வச்சிரும். ஸோ இதை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு கட்டாயமோ அவசியமோ இல்லை. உங்களுக்கு கண்ணாடி கம்ஃபர்டபுளாக இருக்கா, இட்ஸ் எ சாய்ஸ், யூ கேன் வேர் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ என் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி கேட்டிங்க, சாரி கொஞ்சம் பெரிய ஆன்சர், பட் இதுதான் இன் பிரீஃப்.
1: சார், நீங்க ஒரு ஹைப்பர் மெச்சூர் கான்ட்ராக்ட் சர்ஜரி செய்யும் போது நீங்க யூஷுவலா கையாளுற சேலஞ்சஸ் எல்லாம் என்ன சார்? அதுக்கு உங்களை நீங்க எப்படி தயார் பண்ணிப்பீங்க?
0: சேலஞ்சஸ் ஏராளம், எக்கச்சக்கம். பட் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஒரு சேலஞ்சும் ஒரு கத்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எல்லாரும் சேலஞ்ச் பார்த்தா ஐயோ இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தயங்கி பயந்து ஓடிப்பிடும். அதை எஸ்கேப் பண்ண தான் ட்ரை பண்ணும். அந்த கடின உழைப்பு தான் இருக்குது இதில். இதில் நான் பார்த்த ஃபெயிலியர்ஸ் வந்து நான் பார்த்த சக்ஸஸை விட பல மடங்கு அதிகம். ஸோ இதில் இதில் நான் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் எம்ப்ரேஸ் ஃபெயிலியர். ஏன்னா அந்த ஃபெயிலியரில் மட்டும்தான் சக்ஸஸ் இருக்குது, இல்லைன்னா வர்ற சக்ஸஸ் ஆக்சுவலி சக்ஸஸ் கிடையாது.
2: டாக்டர், பொதுவாகவே காண்டாக்ட் லென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிறைய கேர் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கிளாஸஸில் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இது ரெண்டுத்தில் எது எஃபெக்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்க டாக்டர்.
0: ரொம்ப நல்ல கேள்வி. நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 ஆப்ஷன்ஸ். இப்போது எனக்கு வந்து -3 பவர் இருக்குது. இந்த -3 பவர் கரெக்ஷனுக்கு சுலபமான இயல்பான வழின்றது பார்த்தீங்கன்னா கண்ணாடி. கண்ணாடியில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வேணுங்கரைச்சி போட்டுக்கலாம், வேணும் கட்டி வைக்கலாம், பிடிச்சிருக்குன்னா இந்த கலர் பிடிக்கலையா அது வேறு கலர் மாற்றிக்கலாம், ஷேப் பிடிக்கலையா அது வேறு மாற்றிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேரியபிள். ஆனால் அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா எல்லா எந்திரத்துக்களுக்கும்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இன்னைக்கு அலமேலு அவங்களோட ஆட்டோ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல போறாங்க. கே ஹாய் அலமேலு.
1: ஹாய்,
0: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு ஆட்டோல போறீங்களா?
1: ஆஹா, இல்ல, நான் ஸ்கூலுக்கு ஆட்டோல போறது கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சிட்டு நான் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போவேன். அப்போ நான் என் கையில நான் எப்பவுமே ஃபோன் வச்சுப்பேன். நான் ஒரு நாள் வந்து தனியா ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் ஃபோன்ல மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே கேம் விளையாடிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஆட்டோ டிரைவர் வந்து வேற வழியில வண்டியை விட்டாரு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு, அவர் தப்பான ரூட்ல போறாரான்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி உடனே, அப்பா எங்க இருக்கீங்க? நீங்க ஸ்டேஷன்ல தானே இருக்கீங்க? நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன்ப்பா, நான் ஆட்டோ நம்பர் சொல்லட்டுமான்னு சொல்லி அந்த ஆட்டோல எழுதியிருந்த நம்பரையும் அந்த ஆட்டோல ஒரு பேர் எழுதிருந்துச்சு, அந்த பேரையும் நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா எங்க அப்பா வந்து அப்போ ஊர்லயே இல்ல. நான் இப்படி சொன்னனால எங்க அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்னை வீட்டுக்கு ஒழுங்கா போய் விட்டாரு. இந்த மாதிரி நீங்க எப்பயாச்சும் வெளியில போயிருக்கும் போது நீங்க சேஃபா போகணும்னா எந்த வண்டியில ஏறுறீங்களோ அந்த வண்டியில எழுதியிருக்க நம்பர் ஏதாச்சும் அடையாளம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது ரொம்ப நல்லது.
0: இப்ப அலமேலுவோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டிருப்போம். ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் பெண்களோட பாதுகாப்பு பத்தி இன்னும் விரிவா பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அனுஷா பேசுறேன்.
2: There beneath the surface, it waits for the silence, and then it starts slowly climbing its way up and around what we've built here in our town. It happens every day in our community, schools and workplaces. Sexual violence thrives when we remain silent. We can use our voices and have positive conversation that can stop this problem from growing in our community. Sexual violence thrives in silence. Call the helpline 1091. Let's talk about it. This public service announcement is brought to you by MOP Community Radio Station 107.8.

அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்பவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லையும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிப்பணிந்து கையாள்றது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்க

எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன்.

பொறுத்துதான் பின்னாட்கள்ல மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பா மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும் போது பின் நாட்கள்லயோ இல்ல வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பதான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்துல போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகம் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

0: are listening to 107.8 FM.
1: Welcome back. நீங்க கேட்டுட்டு இருக்கது MOP சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கது ஆர்ஜி அனுஷா. நம்ம வந்து பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் இத பத்தி விரிவா பேசலாம். சம்மர் ஹாலிடேஸ் இப்பதான் முடிஞ்சது. ஹாலிடேஸ்னாலே ஹோட்டல்ல தங்கி சாப்பிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறதுதான். இப்போ ஸ்ரீவித்யா நம்மளுக்காக சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, கேக்கலாமா?
2: எல்லாருக்கும் சம்மர்னாலே ஜாலி தான், அதே மாதிரி தான் எனக்கும். அதனால ஒரு வெக்கேஷன்ஸ்ல ஊருக்கு போனோம் நாங்க. அப்போ வந்து எங்க அப்பா அம்மா ஃபேமிலியோட போனதுனால நாங்க ஒரு ஹோட்டல்ல தங்க வேண்டியதா போச்சு. அந்த ரூம்ல கேமரா இருக்குமான்னு எங்க அப்பாவுக்கு ஒரு டவுட். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டோம். எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போன் கேமரா இருக்கிற கேமரா வழியா அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணோம். இப்போ நம்ம செக் பண்ணும் போது ரெட் லைட் எரிஞ்சிச்சு, கேமரா இருக்குன்னு அர்த்தம். நாங்க செக் பண்ணும் போது அந்த ஹோட்டல்ல ரெட் லைட் இருந்துச்சு, நாங்க அதனால அவாய்ட் பண்ணிட்டோம்.
1: ஓ, ஹோட்டல்ல கூட இப்படி எல்லாம் நடக்குமா? உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஸ்ரீவித்யா?
2: எனக்கு ஒன்னு கூட தெரியும். ஒரு நாள் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு டைம் வந்து 10 ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் வந்து புது அப்பார்ட்மெண்ட்ல அப்போ தான் புதுசாக ஜாயின் தங்கியிருக்கேன். அதனால என் ஃப்ளோர் வந்து 13th ஃப்ளோரில் இருக்கு. எனக்கு போகிறதுக்கே பயமா இருந்துச்சு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வேற யார் வேற யாரையுமே தெரியாது. அந்த நேரத்தில் பார்த்து தெரியாத முகம் வந்து லிஃப்ட்ல ஏறிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் எல்லா லிஃப்ட்ல இருக்கிற எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணேன். எதுக்காக ப்ரெஸ் பண்ணேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அது எதுக்காகனா, இப்ப லிப்ட்ல இருக்க எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணும் போது, இப்ப லிப்ட் போகும்போது ஒரு ஒரு ஃப்ளோர்லயும் லிப்ட் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். அப்ப வந்து நம்ம பயம் இல்லாம போலாம். முடிஞ்சா நீங்க இதையும் ஃபாலோ பண்ணலாமே.
1: ஸ்ரீவித்யாவோட அப்பார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டிருப்போம். அது அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மால்ஸில் இல்லை ஏதாவது காம்ப்ளெக்ஸில் நம்ம போனால் அங்கேயும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் பிரேக் கழிச்சு பெண்களோட பாதுகாப்பு பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அனுஷா பேசிகிட்டு இருக்கிறது.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜி அனுஷா. நம்ம வந்து பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் இத பத்தி விரிவா பேசலாம். ஷாப்பிங் போகும்போது சேஃபா இருக்கிறத பத்தி லாவண்யா சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, கேக்கலாமா? ஹாய் லாவண்யா.
1: ஹாய்,
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
0: சரி, இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: அந்த காலத்துல நம்ம கடையில டிரஸ் வாங்கணும்னா வீட்டுல போய் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த காலத்துல சின்ன சின்ன கடையில கூட ட்ரையல் ரூம் இருக்கு. நீங்க இடன் ஸ்பை கேமரா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சைஸ்ல சின்னதா இருக்கும். அதுல HD வீடியோஸ் கூட எடுக்கலாம். மத்திய மந்திரி ஒரு முறை ஷாப்பிங் பண்ண போனப்ப டிரெஸ்ஸிங் ரூம்ல ஸ்பை கேமரா இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. நீங்க டிரெஸ்ஸிங் ரூம் பாத்ரூம்ல கண்ணாடி பார்த்து யாரோ உங்களை பாக்குற மாதிரி நினைக்கிறீங்களா? பயப்படாம இருங்க. கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. கண்ணாடி வந்து வால்ல தொங்க விட்டுருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. வால்ல தொங்க விட்டுருந்தா அதுக்கு பின்னாடி வால் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. வால் இல்லனா அது டூ வே மிரர். எனக்கு இன்னொன்று டெக்னிக்ஸ் தெரியும், அது ஃபிங்கர் நெயில் டெஸ்ட். நீங்க உங்க ஒரு விரல கண்ணாடியில வச்சு பாருங்க. உங்க ஃபிங்கருக்கும் மிரருக்கும் கேப் இருந்தா அது நார்மல் மிரர், கேப் இல்லனா அது டூ வே மிரர். டூ வே மிரர் என்னன்னா யாரோ நம்மள பின்னாடியில இருந்து வாட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம்.
2: லாவண்யா, எனக்கும் இன்னொரு விஷயம் தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் மிரர் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரையல் ரூமுக்கு போகும்போதே ஒரு கால் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கால் போச்சுன்னா அங்க கேமரா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்க சேஃபா ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கால் போலனா அங்க வந்து நீங்க ட்ரெஸ் பண்ணி பாக்குறத தவிர்க்கணும். ஏன்னா அங்க வந்து கேமரா பிளேஸ் ஆயிருக்கும். அந்த கேமரா அங்க இருக்கிறனால நம்மளுக்கு வந்து கால் சிக்னல் கிடைக்காது. ஸோ எப்பவுமே எங்க எந்த ஷாப்பிங் மால் போனாலும் நீங்க கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கால் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் அங்க கேமரா இருக்கா இல்லையான்னு. இதுவும் இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும்.
0: இப்ப லாவண்யாவும் அலமேலும் நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. டிரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி பண்ணா நம்மளுக்கு கேமரா ஐடென்டிஃபை பண்ண தெரியும்ட்டு. இப்ப ஒரு ஷார்ட் பிரேக் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த பெண்களோட பாதுகாப்பு பத்தி இன்னும் விரிவா பாக்கலாம். நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அனுஷா பேசிட்டு இருக்கேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: May I come in, sir?
1: Yeah, I know. What do you want?
0: Sir, I'd like to talk to you about the post of the marketing head. I have been working equally hard, just like Ashwin. I got a huge turnover last month. I don't know where I went wrong. And sir, enakku idu romba important.
1: So you're saying that my choice is wrong?
0: அப்படி இல்ல சார், தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட்.
1: யூ தி பாரனு, நான் கரெக்ட்டா தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். Who are you to advise me?
0: Sir, I just wanted to tell you that
1: Ashwin is the right person for the job. அவன எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்ப முடியும். உன்ன அனுப்ப முடியுமா? He'll handle pressure easily and he'll do whatever I want him to do. Whatever I want him to do.
0: But sir, I have been doing my best and I have proven myself.
1: Oh, அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையானோ. You didn't seem like you would do anything for this job.
0: Sir, I would. I really want this.
1: How badly do you want this?
0: ஏ வாழ்க்கை இதில் தான் இருக்கு சார். வேற ஏதாச்சும் வழி இருக்கா?
1: ஒரு வழி இருக்கு.
0: சார், சார், வாட் ஆர் யூ டூயிங் சார்? என்ன பண்றீங்க சார்?
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே அனுஷா. நம்ம வந்து பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் இதை பத்தி விரிவா பேசலாம். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இது பண்றது, என்னென்ன ஃபாலோ பண்றதுன்ட்டு. இப்ப சப்போஸ் யாராவது உங்களை ஃபாலோ பண்ணாங்க, ஈவ் டீசிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? லாவண்யா நீங்க சொல்லுங்க.
1: நான் பயத்துல கடக்காத நடந்து போயிருவேன்.
0: இப்ப ஸ்ரீவித்யா நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன்.
0: அலமேலு நீங்க?
3: நான் கையில ஏதாச்சும் ஷார்ப்பா நைஃப் ஏதாச்சும் பொருள் வச்சிருப்பேன்.
0: இதெல்லாம் முன்னாடி காலத்துல வச்சிருந்தது. இப்ப நம்மளுக்கு நிறைய இன்னும் புதுசு புதுசா வந்துருச்சு. இத பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். பெப்பர் ஸ்ப்ரே தான் அது புதுசா இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெப்பர் ஸ்ப்ரே வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அது பயன்படுத்தினா கண் வந்து எரிச்சலை உண்டாக்கும். பெப்பர் ஸ்ப்ரேய ஓசி ஸ்ப்ரே எனவும் கூறுவாங்க. ஓசினா ஒரியோரிசின் கேப்சிகம். பெப்பர் ஸ்ப்ரேல இருக்கிற இன்கிரீடியன்ட் வந்து கேப்சைசின் என்பதே. பெப்பர் ஸ்ப்ரேவ கீச்சன் சைஸ்ல கூட இது பண்ணிட்டாங்களாம். இந்த பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணா 30-45 நிமிஷம் வரைக்கும் கண் துறக்கவே முடியாது. இதன வச்சிருந்தா பெண்கள் தன்னம்பிக்கையோடு வெளியில நைட்ல கூட டிராவல் பண்ணலாமா? இத பத்தி நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: எனக்கு இதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. நான் மிளகா பொடி அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன், தவிர பெப்பர் ஸ்ப்ரே பத்தி எனக்கு தெரியாது.
0: இப்ப வந்து இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இவ்வளோ நம்ம டிப்ஸ் அதெல்லாம் பத்தி பாத்துருக்கோம். ஆனா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெண்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லைன்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து பப்ளிக் பிளேஸ்ல டீசென்டா ட்ரெஸ் பண்ணணும். ஆனா இப்ப வந்து ஷார்ட் ஸ்கர்ட், ஷார்ட் மிடி இதெல்லாம் போட்டுட்டு வெளி இடங்களுக்கு போறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு குற்றச்சாட்டா இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். பெண்களோட பாதுகாப்பு வந்து அவங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ நீங்களும் ஷேர் பண்ணலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512-1333. வேறொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆர்ஜே அனுஷா.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவேன்.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் MOP சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம், அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம், மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும் அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை, ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக MOP சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அணைச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்போ நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன
1: 24
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா

0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே திவ்யா.
1: நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா.
0: ஒரு காலத்துல பெண்கள் இதை இதைதான் செய்யணும் அப்படின்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெண்கள் மேல சுமத்திட்டே இருந்தாங்க. பெண்கள் நாட்டியம் ஆடக்கூடாது, வேலைக்கு போக கூடாது, இவ்ளோ ஏன் சமையல் அறையிலேயே விட்டே வெளியே வரக்கூடாது, இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள். அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு பல துறைகள்ல பெண்கள் பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிற கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எங்களை ரொம்பவே வியப்படைய செய்த ஒரு பெண். ஆண்கள் பயங்கர ப்ராபினன்ட் ஆக இருந்த ஒரு ஃபீல்ல, என்னப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட அதை சாதிச்சும் காட்டியிருக்காங்க. 7 வயதுல இசைக்கு அறிமுகமாகி மழை காற்று வந்து தமிழ் பேசுதே அப்படின்னு ஒரு அழகான தமிழ் பாடல தன்னுடைய பள்ளியில பாடுறாங்க. அதற்கு பிறகு பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே வாசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இசைக்கருவி, அந்த துறைக்கு நம்ம ஏன் போக கூடாது அப்படின்னு நாதஸ்வரத்துல சிறந்து இப்படி முடியாததையும் முடித்து காட்டணும் அப்படிங்கிற வைராகியத்தோட திகழக்கூடிய ஒரு சாதனை பெண், ஒரு மலேசியா வாழ் தமிழச்சி. இன்னும் அவங்கள பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இவங்க ஸ்டேஜ் கிடைக்கணும்னு வெயிட் பண்றவங்க இல்ல, ஸ்டேஜ உருவாக்குறவங்க. சோ லெட் அஸ் வெல்கம் அஞ்சரி கதிரவன் அவர்கள்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மேம். இளம் வயதிலேயே மாபெரும் நாதஸ்வர கலைஞரா இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க மேம், உங்களோட இந்த அழகான இசை பயணம் எங்க இருந்து எப்போ ஆரம்பிச்சது?
2: முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு, இந்த இடத்துல நான் இங்க இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பெண்கள் சூழ்ந்து இருக்கிற இந்த இடத்துல வந்து நானும் வந்து இந்த இன்ற நேரத்தை நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கவும் மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நானும் இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கேன், இப்போ தான் தொடர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த துறையை பொறுத்தவரை நான் வந்து தொடக்கம் தான் சொல்ல முடியும், ஏன்னா இப்போ தான் ஒரு 3 ஆண்டு காலமாக வந்து இந்த துறையை வந்து இன்னும் ஆழத்தை பார்த்து வந்துட்டுருக்கேன். அதனால இது தொடக்கமாக தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஆழத்தை பார்க்க வேண்டியது இருக்குது,
1: கற்றுக்க வேண்டியது
2: நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த துறைன்றது சாதாரண ஒரு இசைக்கருவி இல்லை, நாதஸ்வரம் அப்படின்றது ஒரு அசுரவாத்தியம் அப்படி சொல்லலாம் இல்லையா, பெருவங்கியம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையும் இருக்கு இதுக்கு. அந்த வகையில இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தது மிகவும் மகிழ்ச்சியா நினைக்கிறேன். இந்த ஆழத்தை பார்க்கணும்
1: ரொம்ப சந்தோஷம்.
0: மலேசியால இருந்து நீங்க இந்தியா வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும், உங்களுடைய கலை ஆர்வத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கறது என்ன சொன்னாலும் அது ஒரு பெரிய முடிவு தான். அந்த முடிவை உங்களுடைய வீட்டுல எப்படி வரவேற்றாங்க?
2: முதல்ல நீங்க சொன்ன மாதிரி என்னோட 7வது வயதுல நான் வந்து பாடகியே அந்த துறைக்கு அறிமுகமாகும் போது குடும்பத்துல வந்து எல்லாருமே பாடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள கேட்டு கேட்டு நான் பாட ஆரம்பிச்சேன். நானும் பாடுறேன்ப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லும் போது, அப்பா வந்து நீ உனக்கு வந்து பிடிச்சிருந்தா நீ பாடு அப்படின்னு சொல்லி என்னோட சிற்றப்பா, என்னோட அப்பா, அப்புறம் அண்ணன் எல்லாருமே வந்து ஆதரிச்சாங்க, அப்பா அம்மா எல்லாருமே. அதன் பிறகு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த இசையின் மேல இருந்த அதிக ஆர்வத்தினால முறைப்படி கத்துக்கணும், அதோட ஆழத்தை புரிஞ்சு நம்ம பண்றது என்ன செய்யறோன்ற தெரிஞ்சு செய்யும் போது தானே நான் மற்றவர்களுக்கும் சொல்றதுக்கும் எளிமையா இருக்கும். அந்த வகையில வந்து தெரிஞ்சு உணர்ந்து பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் என்னோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம வந்து இசை இன்னும் ஆழமா கத்துப்போம், அதுக்கு என்ன இடங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பல்கலைக்கழகம். சரி அங்க போய் நம்ம இந்த இசையை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நாதஸ்வரம் கத்துக்க போறியா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க எல்லாரும். இருந்தாலும் அந்த துறையை வந்து எதுக்காக நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு கச்சேரி அப்படின்னு வந்துட்டாலே வந்து இணையத்துல பார்க்கும் போது எல்லாமே ஆண்களா உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு கச்சேரியில வரும் அந்த இடத்துல பெண்கள் என்றதும் ரொம்ப குறைவான நிலையில இருந்தது. இருந்தாலுமே கூட வயலின் இந்த மாதிரியான ராக கருவிகள்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட அசுரவாத்தியம் சொல்லக்கூடிய இந்த நாதஸ்வர துறையில பெண்கள் இருக்காங்க தமிழ்நாட்டு அளவுல. மலேசியா அளவுல பார்க்க போனா ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் போது சரி நம்ம இந்த துறை எடுப்போம், அதுவும் இல்லாம தமிழர் பாரம்பரிய இசைக்கருவி. ஏன்னா இந்த இசைக்கருவி பொறுத்தவரை மங்கள இசை, ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே அங்க முத்தாய்ப்பா இருக்கிறது இந்த இசைக்கருவி மட்டும்தான். இந்த இசைக்கருவி இல்லாம ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறும்,
1: தனி வாய்ப்பே கொடுக்கணும்.
2: ஆமா, அந்த ஒரு நிகழ்ச்சியை நடைபெறாது மங்கள வாத்தியம் அப்படின்னு வரும்போது. அப்ப இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுப்போம். இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலமா இனி வரும் தலைமுறையினருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட தான் இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் கேக்கும் போது. ரொம்ப நன்றி அதை பண்ணதுக்கு.
2: கண்டிப்பா.
1: நாதஸ்வரம் கலைய கத்துக்கணுன்ற இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு யார்கிட்ட இருந்து வந்தது மேம்?
2: முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி தான், இந்த காணொலிகள் பார்க்கும்போது அந்த துறையில எந்த பெண்களும் குறைவான நிலையில இருந்ததுனால அது ஒரு காரணமாக இருந்தது. அதன் பிறகு இந்த துறையில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு தேடும் போது, முதல் பெண்மணி பொண்ணு தாயம்மா, மதுரை பொண்ணு தாயம்மா, அவங்க தான் நாதஸ்வர பெண்மணி. அதுக்கப்புறம் இடையில நிறைய ஜாம்பவான்கள் எல்லாம் வந்தாங்க இந்த துறையில. மலேசிய அளவுல குறைவான நிலையில் இருக்காங்க. அதனால இந்த, அதாவது இந்த துறை அப்படின்றது உலக அளவுல வந்து எல்லா நாட்டுலயும் வந்து தமிழர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு தமிழர் இருக்கிறதுனால அந்த இடத்துல மங்கள நிகழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் போது மலேசியா அளவுலயும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மலேசியா அளவுல நடக்கிற மங்கள நிகழ்வுகளுக்கு தமிழ்நாட்டில இருந்து தான் ஆளுங்களை வர வைக்கணும், வரவழைச்சு நம்ம கச்சேரிகள் பண்ணணும் அப்படின்னு இல்லையே. அந்த நாட்டிலேயே ஆட்கள் உருவாகினாங்க அப்படின்னா அடுத்து இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அங்கேயே எல்லாருமே இருக்காங்களே, எல்லா நாட்டிலயும் இருக்காங்களே அப்படின்ற ஒரு காரணமும் கூட, அதுவே ஒரு காரணமா இருக்கலாம்.
0: நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க ஸ்டேஜ தேடுறவங்க இல்ல, ஸ்டேஜ்
1: ரொம்ப உண்மை.
0: இப்போ உங்களுடைய இந்த பயணத்துல நீங்க பல மேடைகள் ஏறியிருப்பீங்க, பல நிகழ்ச்சிகள்ல நாதஸ்வரம் வாசிச்சிருப்பீங்க, மங்கள பேரிசை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் நீங்க தொடங்கியிருக்கீங்க. இந்த அருமையான பயணம்

0: இருக்கும்போது என்னுடைய விருப்பத்துக்கு தடையா இருக்க மாட்டாங்க என்னுடைய குடும்பத்தினர். அப்படி இருக்கும்போது நான் படிக்க போனேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு 5.5 ஆண்டுகள் நான் படித்தேன். நிறைய சவால்கள், நிறைய எல்லாம் குருநாதர்கள் வந்து ரொம்ப உதவியா இருந்தாங்க. அங்கிருந்து நான் படிக்க வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு இதுக்காக ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது கேள்விகள் கேட்கும் போதோ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும் போதோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ஆசிரியர்கள் எனக்கு பயிற்சி வச்சாங்க. முதல்ல சொல்ல போனா அதுவரை பாரதிதாசன் ஐயா, அதுக்கப்புறம் வெங்கடேசன், சம்பத்குமார், கார்த்திகேயன், இந்த மாதிரி நிறைய, அதாவது அந்த துறையில இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. மற்ற துறை, வயலின்ல இருக்கிற துறையினா இருக்கிற ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, பாடகர்கள், அந்த வோக்கலிஸ்ட், அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட குரல் ஆசிரியர்களா இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு கேள்வின்னு வந்துட்டாங்க பிள்ளைங்க சொல்லி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மனதார சொல்லி கொடுப்பாங்க. அந்த வகையில சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நான் படித்த அந்த ஆண்டுகள் வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டுல வந்து படிச்சது ரொம்ப மகிழ்ச்சி,
1: வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்.
0: ஆமா, ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில தான் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்துட்டு போனவங்க, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாலாம் அந்த இடத்துல நடமாடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒரு பிளஸிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன்.
2: அதாவது நீங்க குறிப்பாக இந்த பல்கலைக்கழகம்னு யோசிச்சு அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து நீங்க நினைச்சதையும் இன்னைக்கு
0: சாதி. ஆமா, நான் படிக்கணும்னு யோசிக்கும் போது சரி இந்த பல்கலைக்கழகம் போவோம், அது சென்னையிலயே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா சிதம்பரம் தான் நான் போகணும்னு நினைச்சு போனது.
1: நீங்க இது வரைக்கும் நிறைய கச்சேரி பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் உங்களோட முதல் கச்சேரி அந்த அனுபவம் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், அந்த அனுபவங்களை பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க மேம்.
0: முதல் கச்சேரி பாட்டுல கேக்குறீங்களா இல்ல நாதஸ்வரத்துல கேக்குறீங்களா?
1: நாதஸ்வரத்துல சொல்லுங்க மேம்.
0: முதல் கச்சேரின்னு வரும்போது அந்த கச்சேரியில வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு எனக்கு ஒரு தொடக்கமா இருந்தது, ஒரு தைரியம் எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல. நல்ல ஞாபகம் இருக்கு, அவருடைய பெயர் வந்து சிவகுமார், சிவமாஸ்டர் அப்படிதான் கூப்பிடுவேன். அவர் வந்து எனக்கு கொடுத்த முதல் வாய்ப்பின் மூலமா தான் நான் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் பயத்தை வந்து போக்குனது, அதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த அனுபவத்துல வந்து எனக்கு கிடைத்த வருமானம் அப்படின்னு வந்து மலேசியா ரிங்கிட்லயே வந்து 450 வெள்ளி, அது வந்து பெரிய தொகை. தொடக்கத்துல வந்து வாசிக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து பொதுவா வந்து இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த தொடக்கத்துல நான் வாசிக்கிறேன் ஒண்ணுமே தெரியாத நேரத்துல. எனக்கு தெரிஞ்சதையே மறுபடியும் நான் வாசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு பயத்தை போக்குன மாதிரி இருந்தது அந்த அனுபவம். அதுவே வந்து அடுத்த கச்சேரிகள்ல வந்து கூட இருந்து வாசிச்சவங்களும் சரி அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள்.
2: சொல்வாங்க இல்லையா, முதல் படிதான் எப்பவுமே கடினமானதுன்னு. நீங்க அதை தைரியமா எடுத்தீங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பல பெண்களுக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க
1: நிஜமா.
2: நீங்க அந்த மங்கள பெருசை நிகழ்ச்சி பத்தி பேசினதால அதுல நீங்க சந்திச்ச சவால்கள் பத்தி சொல்ல முடியுமா?
0: முதல்ல மங்கள பேரிசை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தணும்னு நினைச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து மலேசியாவில் நடத்தின ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே கூட இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மங்கள வாத்தியம் அப்படின்னாவே மங்கள இசை. உலக அளவில் இருக்கிற அனைத்து மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் தேவைப்படுறது மங்கள வாத்தியம், அதாவது தமிழ்நாதஸ்வரம். அந்த இசைக்கருவிகள் இருந்தா மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி முழுமை பெறும். அப்படி இருக்கும்போது அந்த மங்கள நிகழ்ச்சிகளுக்கு மங்கள இசையை தேடுற மக்கள் அதை வாசிக்கும் தமிழ்நாதஸ்வர கலைஞர்களை இப்படி பாக்குறாங்க. அந்த கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகரிப்பா இருக்கட்டும், அந்த ஒரு உழைப்புக்கான அந்த பணமாக ஊதியமா இருக்கட்டும், மரியாதையா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நிலையில இருக்கு. மலேசிய அளவுல இருக்கு, உலக அளவுலயும் அது இருக்கு. இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலமா வந்து அவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும், இந்த கலைஞர்களை மதிக்கணும், அவங்க எப்படிப்பட்ட சவால்களை சந்திச்சுட்டு வராங்க, அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அவங்க எவ்வளவு கடினப்பட்டு வராங்க, அவங்களுடைய வருமானமா இருக்கட்டும், அவங்களுடைய மரியாதையா இருக்கட்டும், ஏன்னா திருமணமா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த கலைஞர்களை ஒதுக்கிடுவாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அந்த கலைஞர்களோட இசை கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆளுங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, ஒண்ணுமே வந்து அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு இசைக்கருவிய வாசிக்கிற அந்த கலைஞர்கள், நான் வந்து இந்த துறையில இருக்கிறதுனால, நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால, நான் ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செய்யற ஒரு விஷயம் என்னால மற்றவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப இந்த இடத்துல இருந்து நான் சொல்றது மூலமா உங்களுக்கு தெரியுது, ஆனா இப்ப என்னோட மனதில் இருக்கிற மாதிரி கலைஞர்கள், தமிழ்நாசர் கலைஞர்கள் மனதில் இந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சரியான மேடை கிடைக்கல, சொல்றதுக்கான வாய்ப்பு அமையல.
1: கண்டிப்பா
0: அப்படி இருக்கும்போது அவர்கள் சார்பாக

0: நான் சொல்றேன். அவங்களுடைய மனதுல நிறைய ஆதங்கங்கள் இருக்கு, அவங்களுடைய உழைப்புக்கு அவங்களுக்கு கிடைக்காத மரியாதை கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களால சொல்ல முடியாதத என் மூலமா நான் சொல்ல விரும்புறேன். இதன் பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அவங்களுக்கான விஷயங்கள், தகுதியான விஷயங்கள் கிடைக்கணும். அவங்கள பாருங்க, எல்லாரும் அவங்களையும் போட்டுருங்க. எல்லா கலைஞர்கள் மாதிரியும் அவங்களும் நல்ல கலைஞர்கள் தான். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வயலின், மிருதங்கம், செக்ஸபோன் இப்படின்னு அவங்க எல்லாருக்கும் ஒரு போற்றுதலுக்கு ஒரு இடத்துல வைக்கிற மக்கள் தவில் நாதஸ்வரம்னு வரும்போது ஏன் அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க? அது அதில் பின்னாடி இருக்கிற உழைப்பு எவ்வளவு ஆழமானது, எதுவுமே ஈஸி இல்லை இல்லையா? அப்போ அது அவங்களையும் ஒரு கலைஞனாகவாது பாருங்களேன், அவங்களுக்கானதையும் கொடுங்களேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலானதான் இந்த நிகழ்ச்சியில நான் அந்த நிகழ்ச்சி நான் செஞ்சேன். இது இந்த மலேசியில நான் நடத்தினாலுமே கூட உலக அளவில் இருக்கிற அனைத்து தவில் நாசர கலைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு சமர்ப்பணம்.
1: நீங்க சொல்றது வந்து டக்குன்னு எனக்கு ஒரு இலக்கிய வரி ஞாபகம் வருது, உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும் அப்படின்னு. அதாவது அமிர்தமே கிடைச்சாலும் நாங்க மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம், அது வந்து தமிழ் பாரம்பரியம்னு. நீங்க வந்து உங்களுக்காக மட்டும் இல்லாம உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய பல கலைஞர்களுக்கு பிரதிநிதியா நின்றுருக்கீங்க, வாழ்த்துக்கள் மேம்.
2: அதே மாதிரி நீங்க சொன்னது வந்து நாதஸ்வர கலைஞர்கள் அவங்க வாசிக்கிறது அந்த மார்னிங் முகூர்த்தத்துல அவங்க வாசிக்கும் போதே அந்த வைபும் அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் அது ஒரு தனி ஃபீலிங்கையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கலைஞர்களை நம்ம கண்டிப்பா அங்கீகாரிச்ச பண்ணியே ஆகணும்.
0: கண்டிப்பாக நீங்க சொல்லும் போதே நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லுங்க. அப்ப அவங்களோட மனதுல அந்த அமைதி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள், அங்கீகரிப்பு எல்லாமே கிடைக்கும் போது அவங்களும் மனதார மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா? அதுதான்
1: கண்டிப்பா. இப்போ நீங்க இது வரைக்கும் வாசிச்சதுலயே மிக சிறந்த ஒரு அரங்க நிகழ்ச்சி, உங்களால மறக்கவே முடியாத ஒரு நிறைவான நிகழ்ச்சினா நீங்க எதை சொல்வீங்க?
0: மங்கள பேரிசி.
1: மங்கள பேரிசி,
0: ஏன்னா அந்த அது வந்து அதுக்கான உழைப்புன்றது ரொம்ப அதிகம். அந்த உழைப்புல வந்து எனக்கு நிறைய தடங்கள் வந்தது, நிறைய தடை. எல்லாருமே வந்து ஒரு பெண்ணா இருந்து நீங்க எதுக்கு இதை செய்யறீங்க, இப்ப நான் வந்து மரியாதையை நீங்கள் சொல்றேன், நீ எல்லாம் எதுக்கு செய்யற அப்படின்ற மாதிரிதான் கேட்டாங்க. அப்போ ஒரு பெண் எடுத்து செய்யறதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல.
1: உண்மை
0: அது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஆதரிச்சு பேசினாங்க. உலக அளவுல நிறைய இந்த துறையில முன்னணியில இருக்கிற வித்வான்கள் எல்லாம் என்னை ஆதரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் அந்த ஆதரிக்கிற அந்த மக்களே வந்து 1000 பேருக்கு சமமா நான் நினைச்சு இந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு மன நிறைவா இருந்தா அந்த நாள் நான் நிம்மதியா தூங்கினேன். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம முடிச்சுட்டு நம்ம சக்சஸ் அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற. அதுதான் என்னுடைய வாழ்நாளே வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி நான் சொல்லுவேன். அந்த நிகழ்ச்சியில் நானும் அவங்களோட இணைஞ்சு உட்காந்து வாசிச்சேன். நிறைவான நிகழ்ச்சி அது.
1: நன்றி மேம்.
2: நாதஸ்வரம் கலைஞர்கள் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் எல்லாருக்குமே ஆண்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க.
1: எஸ், ஏன்னா இந்த ஒரு துறைக்கு வந்து ரொம்ப மூச்சு பிடிச்சு வாசிக்கணும், அதெல்லாம் பெண்களால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான பிம்பம் இருந்துட்டே வருது. ஆனா அந்த சலிப்பூட்டும் கருத்துக்களை எல்லாம் உடைச்சு அப்படிலாம் இல்ல, பெண்களாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த துறையை எடுத்து அதுல சாதிச்சும் காட்டியிருக்கீங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: பெண்களால முடியாது எதுவுமே இல்லை.
2: கண்டிப்பா
0: மனதளவுல வந்து மிகவும் வலிமையானவர்கள் பெண்கள். அப்படி இருக்கும்போது ஏன் முடியாது, அதை முடிச்சு காட்டணும். ஏன்னா எனக்கு வந்த சவால்கள் தான் அதுவும். நீயே நாதஸ்வரமா இருந்தா இருக்க, நீ நாதஸ்வரம் வாசிக்க போறியா அப்படின்லாம் எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா என்னுடைய உறவினர்களே தடையா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய மனதுல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட வந்து நீ செய்வியா இது அப்படின்னு கேட்கும்போது அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றதுதான் என்னுடைய, அது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல நான் என்ன வித்தியாசத்தை அங்க கொடுக்க முடியும் அப்படின்ற எண்ணம் தான் எப்பவுமே என்னோட மனதுல இருக்கும்.
2: ஆமா,
0: தனித்துவமா நம்ம தெரியணும், எல்லாரும் போல இருக்கக்கூடாது, அங்க நம்ம என்ன ஸ்பெஷலா தெரியறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து இந்த துறைய வந்து இந்த சவால்களையும் உடச்சி எரிஞ்சு நம்ம வாசாதிச்சு வரணும், இன்னும் நல்லா கத்துக்கிட்டு வரணும், இன்னும் நல்லா எடுத்துக்காட்டா எல்லாருக்கும் இருக்கணும், நம்ம வந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே என்னை போய்க்கோ இது இது அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கு.
2: இதை கேட்கும் போது ஒரு பெண்ணா ரொம்ப பெருமையா ஃபீல் ஆகுது.
0: ரொம்ப நன்றி.
1: அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த வைராகியம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ரொம்ப தேவை.
1: கண்டிப்பா மேம். இப்போ பொதுவாக ஒரு கலைஞருக்கு குறிப்பாக பெண்கள் பாராட்டுகளும் வரும், அதே நேரம் விமர்சனங்களும் வரும். சில நேரம் அந்த விமர்சனங்கள் வந்து நம்மளுடைய மனசை கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரியும் கூட இருக்கும். அதை நீங்க எப்படி ஆக்கப்பூர்வமாக எடுத்து அதை நீங்க எப்படி கையாளுறீங்க?
0: இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது எனக்கு வந்து நான் என்னுடைய இந்த துறையில வந்து ஆழத்தை பார்க்க பார்க்கத்தான் அந்த மனதளவுல வலிமை அப்படின்றத நானும் அடைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா நானுமே வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு பெண் தான். ஏன்னா நான் வந்து இப்படினாவே நான் சும்மா ஒரு சின்ன விஷயம்னாவே நான் வந்து கண் கலங்குற ஒரு பெண். அப்படி இருக்கும்போது இந்த இசைத்துறையில் நான் ஒவ்வொரு சவால்களையும் சந்திச்சு வரும்போது எனக்கு என்ன தோணுனா, இது இது இது இதை விட இன்னும் நிறைய இருக்கு, இதுலயே நீ உடஞ்சிட்டா எப்படி அப்படி. ஏன்னா என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பா எனக்கு எப்பவுமே வந்து என்னோட பலமா இருப்பாரு எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒண்ணுனா முதல்ல நான் சொல்றது அவருது அவர்கிட்டதான்.
1: அமேசிங்.
0: ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நான் அப்பான்றதை தாண்டி ஒரு நண்பர் அப்படி அப்படிதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பக்க பலமா இருக்கிறதா என்னோட அப்பா. ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு படிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதை விட இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு அப்படின்றதுக்காக என்னை நான் இன்னும் வலிமைப்படுத்தி கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். அப்படி எல்லா சவால்களையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் சந்திப்பேன்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்பவுமே நம்ம அப்பானா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ஸ்பெஷல். அந்த வகையில உங்க அப்பா உங்களுக்கு இதுல எல்லாம் சப்போர்ட் பண்ணதுல அவருக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: எனக்கு நானும் இந்த நேரத்துல என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன்.
1: அதாவது நீங்க அந்த முதல் படியிலேயே விழுந்துராம எல்லா விமர்சனங்களையும் ஏத்துக்கிட்டு வந்ததாலதான் இங்க நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பல பெண்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க அந்த இன்ஸ்பிரேஷனா இருந்துகிட்டு
0: நிறைய நிறைய விமர்சனங்கள், அதாவது சாதாரணமா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு போகாம், அந்த மாதிரி இல்லாம நீ எப்படி செஞ்சு முடிச்சிடுற இத நான் பாக்குறேன் அப்படின்ற சவால்கள். அதாவது எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு தமிழக்கு மட்டம் தட்டி பேச முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளை இழிவுபடுத்தி பேசுறது, குரலை உசத்தி பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சவால்கள் எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் மனதுல ரொம்ப காயப்படும். இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறதா கண்டிப்பா தடைகள் வரும் தானே. நம்ம செய்யற நோக்கம் அப்படின்றது நல்ல ஒரு நோக்கமா இருக்கும் போது தடைகள் வரும். நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, இவ்வளவு சோதனைகள் உனக்கு வருதுல நீ வளர்ந்துகிட்டு இருக்க, அதனால நீ இன்னும் பண்ணு, அவங்க வந்து அவங்க அவங்களை உடச்சிருந்து அது பொருட்டாவே மதிக்காம நீ போ அப்படின்னு எப்பவுமே வந்து எனக்கு பக்குபலமா இருக்காங்க என்னுடைய அப்பா.
1: அந்த இளைஞர்களுக்கு இது ஒரு மெசேஜ் ஆக போகும் மேம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம ஒரு விஷயம் பண்ண நல்லது பண்ணாலே ஏதாவது ஒரு தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா இது இதோட நோக்கமே வந்து நாளாவும் அடையணும்ன்றதுக்காக கிடையாது. என்னோட சேர்ந்து கலைஞர்கள் எல்லாரும் வரணும் அந்த ஒரு எண்ணம். அதையும் தடங்கள் சொல்றாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு?
1: கரெக்ட்.
0: இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எது சரியானது அந்த ஒரு இதுக்கு தானே கொண்டு போகும். அப்படிமே சரியானது நல்ல விஷயங்கள் என்னைக்குமே நல்லதா தான் நடக்கும்.
2: கண்டிப்பா. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு பெரும்பாலும் நாதஸ்வரம் கலைய பத்தின நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்படி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நாதஸ்வர கலைஞரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: நாதஸ்வரத்தை நிறைய பேருக்கு தெரியல. அதாவது நான் சில பேர் சொல்லுவாங்க நீங்க பிபி வாசிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. பிபியா? பிபி கிடையாது, நாதஸ்வரம். அதாவது ஊதலையான்னு கேட்பாங்க. இது வந்து புல், அதாவது சில இருக்கும், அதாவது இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு ஊதுவாங்க இல்லையா, அது அதெல்லாம் வந்து ஊதுறது, இது வாசிக்கிறது. ஏன்னா அதுல துளைகள் இருக்கு பாருங்க, அப்போ அதுக்கான அந்த வார்த்தைகள் சில பேருக்கு தெரியல. ஏன்னா இப்போ இதெல்லாம் தெரியாம அவங்க பயன்படுத்தி பேசுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை அவங்க தவறுகள் பண்ண மாட்டாங்க. அதுக்கான விஷயங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறது. தவில் அடிக்கலையான்னு கேட்பாங்க, தவில் வாசிக்கலையா, அதுதான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல. இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இப்ப நான் வந்து ஏறக்குரிய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா போய் சேரும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும் மேம் உங்களை பார்க்கும் போது.
0: ஏன்னா இந்த வயது, இப்ப என்னுடைய வயதுல இருக்கிற மக்களா இருக்கிற இளைஞர்கள் இப்ப நான் வாசிக்கிறேன்றதுனால மேபி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது என்னது, இதையும் வாசிக்கிறாங்க, இது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப அதுவே வந்து ஒரு என்னோட வெற்றி தானே, இந்த கலைக்கு ஒரு வெற்றி தானே. அதுதான்,
1: எல்லா துறைகள் எல்லா கலைகளிலும் இது இருக்கு. ஒருத்தவங்க பண்ணட்டும், தொடக்க புள்ளியா ஒருத்தவங்க இருந்தா நம்ம அப்படியே செய்வோம். அந்த தொடக்க புள்ளியா எனக்கு இருந்திருக்கு.
0: இது வந்து இது இது இதுக்கும் மேல நிறைய தொடக்க புள்ளிகள் இருந்திருக்காங்க, நான் கிடையாது.
2: அதோட தொடர்ச்சியாக
1: இன்னும் நிறைய கலைஞர்கள் நாதஸ்வரத்துல வரணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறோம்.
0: கண்டிப்பா வரணும்,
1: கண்டிப்பா வரணும். எட்டாம் வகுப்புடைய தமிழ் புத்தகத்துல பாத்தீங்கன்னா தமிழரின் இசைக்கருவிகள் அப்படின்ற ஒரு பாடமே அமைஞ்சிருக்கு. இதை பத்தி நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலயுமே அதாவது கலைகள் பிறந்த இந்த மண்லையுமே இசைக்கருவிகளுடைய பெயர்கள் கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இசைக்கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் உங்கள்ட்ட முதலே சொன்னது அம்திலேயே சொல்லி மங்கள பேரிசை அப்படின்ற நிகழ்ச்சிக்கு பேர் வச்சதே அந்த மங்கள, அந்த மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துற ஒரு இசைக்கருவிகள் வந்து நாதஸ்வர தவில். அப்படி இருக்கும்போது உலக அளவுல எந்த மங்கள நிகழ்ச்சி நடந்தாலும் தமிழர்கள் நடத்தக்கூடிய மங்கள நிகழ்ச்சி கம்பல்சரி இந்த தமிழ் நாசரம் இருக்கும். அப்படி இருக்கும் போது தமிழ்நாடு கண்டிப்பாக புத்தகத்துல இருக்கணும் இல்லையா, அந்த புத்தகத்துல இருக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த இந்த மாதிரியான ஒரு இசைக்கருவிகளை பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கண்டிப்பா பார்க்காம கடந்து போக மாட்டாங்களே, கண்டிப்பாவது ஒரு திருமணத்திலேயாவது அவங்க பார்ப்பாங்க இது என்னது அப்படின்ற கேள்விகள் அவங்களுக்குள்ள வரும். அப்போ அது தொடர்பான விஷயங்களை ஒரு சின்ன வரலாறையாவது அவங்களுக்கு வந்து புத்தகத்தின் வழி, குடும்பத்தின் வழி, பள்ளிகள் வழி இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. மேபி அவங்களுக்கும் வந்து இந்த கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், கத்துக்கணும்ன்ற ஆர்வம் ஏற்படும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த துறையின் மூலம் என்ன கிடைக்க போகுது, வருமானம் கிடைக்காது அப்படின்னு கிடையாது, மனநிறைவு கிடைக்கும். இன்னொன்னு இந்த துறையின் மூலமாக கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதாவது நிறைய துறைகள் இருக்கு, டாக்டர் படிக்கிறது, இன்ஜினியர் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய துறை, இதுலதான் வருமானம் சந்திக்க சம்பாதிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. இசையை கற்றுக்கிட்டா அந்த இசையில் ஆழமா நம்ம இருந்தோம், அதுல நம்ம தனித்துவமா விளங்கணும்னா கண்டிப்பா அந்த துறை நம்மளை கண்டிப்பா கொண்டு போகும்.
2: கண்டிப்பா இப்போ தமிழ்நாட்டுல பொதுவா நம்மளோட பாரம்பரிய சுப காரியங்கள்லாம் மங்கள வாத்தியம் வாசிக்கிறது வழக்கமா இருக்குல்ல,
1: ஆனா சமீப காலங்கள்ல பிற மாநில இசை கருவிகளை வாசிக்கிறது இப்போ ஒரு வழக்கமாக்கிட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு?
0: கருத்து அப்படின்னு பாக்க போனா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது அமையும். அப்படி இருக்கும்போது அது தவறு கிடையாது. ஆனா இப்போ வந்து தாலி கட்டுற அந்த நேரம் அப்படின்னு வருது இல்லையா, மங்கள அந்த நேரத்துல எந்த இசை கருவியும் வர அந்த இடத்த நிரப்புறதுக்கு தமிழ்நாசர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி அந்த குறிப்பிட்ட சடங்குகள் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து மற்ற இசை கருவிகள் நுழைக்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா அதுக்கான உரிமை, அந்த அதுக்கான இடம் வந்து தமிழ்நாதஸ்வரத்துக்கு மட்டுமே இருக்கு. இப்ப கெட்டி மேளம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கெட்டி மேளம் வந்து கெட்டி மேளம் அப்படின்னு சொல்றதுக்கான இதே வந்து தமிழ்நாதஸ்வரத்துக்கு கிட்ட இருந்துதான் வந்தது. அந்த இடத்தை யாராலையும் எந்த இசை கருவியாலும் நிரப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த மங்கள பேரிசை, அந்த மங்கள வாத்தியம் அப்படின்ற ஒரு இடத்தை நிரப்புறதுக்கு எந்த இசை கருவியால முடியாது. ஆனா நிகழ்ச்சி அப்படின்னு வரும்போது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது அழைப்புக்கு வாசிக்கிறதுக்கோ இல்ல அவங்க விருப்பத்துக்கு வயலின் மூலியமா பெண்களை அழைச்சிட்டு வர்றது, பெண் மாப்பிள்ளை அழைச்சிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அது தவறு கிடையாது, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்ல.
2: மேம், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க ஒரே நேரத்துல வாசிக்கவும் செய்யறாங்க, சுவாசிக்கவும் செய்யறாங்க. ஒரு நாதஸ்வர கலைஞரா இது நீங்க எப்படி மேம் கையாளுறீங்க?
0: முதல்ல வந்து கொஞ்சம் கடினமா இருந்தது, மூச்சு சிக்கல், ஒரு மாதிரி தலை சுற்றல் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா வந்து அந்த அது தம் அதை பிடிச்சி நம்ம அப்படியே வாசிக்கிறோம் இல்லையா, அப்போ அது வந்து அந்த துளைகள்ல வாசிக்கும் போது நம்ம சத்தம் பண்ணி அந்த அந்த காற்று கொடுத்து வாசிக்கும் போதுதான் துளைகள்ல சத்தம் கேட்கும், சரிகம் அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்படி இருக்கும் போது அதை சரியான முறையில நம்ம காற்று கொடுத்து அந்த டைமிங் சொல்லுவாங்களா, அந்த தாள கணக்குகள் அதுவும் சிதையாம அந்த சத்தம் அந்த சுரங்களும் சரியா பாட்டா விளங்குற மாதிரி கொடுக்கணும்னா அதுக்கு சனி கண்டிப்பா பயிற்சிகள் வேணும். அந்த பயிற்சிகளை நான் வந்து கத்துக்கிட்டேன்.
2: அத தனியா வந்து மூச்சு பயிற்சி அதுக்குன்னே எடுத்துக்கிட்டேன்.
0: மூச்சு பயிற்சின்றது தனிப்பட்ட முறையில நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப இந்த துறை அப்படின்னு வரும்போது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல சொல்லி கொடுக்கும் போது மூச்சு பயிற்சின்னு சொல்லி தர மாட்டாங்க அவங்க, அந்த மாதிரி இல்ல. தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு வந்து நான் வந்து தியானம் இந்த மாதிரியான தவம் இந்த மாதிரியான வீடியோ விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன்றதுனால அது எனக்கு இன்னும் எளிமையா இருந்தது. அந்த மூச்சு தம் கட்டி அந்த கொஞ்சம் நேரம் நம்ம நிறுத்தி வாசிக்கிறதுக்கு ரொம்ப பயிற்சி தான் எல்லாமே. பயிற்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எதுவுமே சாத்தியம்.
2: கண்டிப்பா.
1: இப்போ உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பார்க்கும் போதும் சரி, இப்போ உங்களை நேர்ல பார்க்கும் போதும் சரி, தமிழ் மேல உங்களுக்கு பயங்கர ஆர்வம் இருக்கிறத கவனிக்க முடியுது. அதை தாண்டி வள்ளுவர் மேல உங்களுக்கு பயங்கர பற்று இருக்கு அப்படிங்கறதும் தெரியுது. சோ எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுல இருந்தே காரிகை அப்படிங்கிற சொல்லணும்னு தோணுது. சோ அந்த வகையில இந்த தமிழ் பற்று உங்களுக்கு எங்க இருந்து வந்தது?
0: தமிழ் பற்று வந்து மலேசிய தமிழ் நெறி கழகம், அதோடைய தோற்றுநர் வந்து அப்பு திருமாவளனார். எனக்கு குடும்பத்துல எல்லாருமே வந்து நம்ம மலேசியால தமிழர்கள் தானே, இருந்தாலுமே கூட தமிழ் மீது அதிக பற்று வந்து தமிழ் நெறி கழகம் தான். ஏன்னா அந்த இயக்கத்தின் மூலமா நிறைய அறிவு, தமிழ் சார்ந்த அறிவுகள், இந்த இசைத்துறையினா மூலம் இசைத்துறை சம்பந்தப்பட்ட ஆற்றல்கள் எல்லாமே வந்து அந்த கழகத்தின் மூலமா நான் அதிகமா கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்களை வந்து வழிகாட்டலாவும் இருந்தது. வள்ளுவர் நீங்க சொன்னீங்க, வள்ளுவரை பத்தி சொன்னீங்க, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து வள்ளுவர் கொடுத்துட்டு போயிட்டு. அப்படி இருக்கும் போது இது எல்லாமே வந்து தொடக்கமா இருந்தது தமிழ் நெறி கழகம், மலேசிய தமிழ் நெறி கழகம். அந்த வகையில் இந்த நேரத்துல வந்து திருமாவளவன் அவர் என்னுடைய அன்பு மாமா, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரு தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசிரியரா இருந்து எல்லாமே வழிகாட்டு, எந்த ஒரு கேள்விகளா இருந்தாலும் ஒரு ஒரு ஒரு சொல் தொடர்பான இருந்து புலனம் அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த புலனம்ன்ற சொல்லியே தயாரிச்சது அவரு தான், உருவாக்குனதே அவரு தான். அப்போ அந்த சொல் வேர் சொல் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லும் போது அந்த தமிழ் அப்படின்றது எல்லாமே வந்து அங்கிருந்து வந்தது. என்னுடைய குடும்பத்தினருக்கு எல்லாருமே வந்து அதுதான். மற்றபடி மலேசியா வகை மலேசியால எல்லாருமே தமிழ்ல தானே
2: உரையாடுவோம்,
0: அதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும்.
1: இது வந்து நாங்க பொதுவா கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மலேசியா கனடா இந்த மாதிரி நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னும் தமிழ் மேல ரொம்ப பற்று வச்சிருக்காங்க, அவங்க அந்த ரூட்ஸோட ரொம்பவே அட்டாச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது.
0: அதுல முக்கியமா நம்ம எனக்கு வந்து பிடித்தது என்ன அப்படின்னா, தமிழ்ல பேசும்போது தமிழ்லயே தான் பேசணும், எந்த ஒரு பிறமொழி சொற்களும் கலக்காம தமிழ்லயே பேசி முடிச்சிடணும். அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு இது, அதுதான் இங்க குறைவா இருக்கு.
2: ஆமா உண்மை. ஆமா ஆமா மேம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கு போதுமான ஆதரவு தரப்படுதா?
0: இல்ல, ரொம்ப குறைவான நிலையில இருக்கு. இப்ப மேற்கத்திய இசை கருவிகள் அவங்க கேக்குறாங்க, இப்ப வந்து ஒரு 2 பேர் வராங்க இல்ல ஒரு 5 பேர் வராங்க, எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேக்குறதுக்கு நம்ம எந்த ஒரு தடையும் சொல்லாம கொடுத்துறோம். அது உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் கொடுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மலேசியாலயும் அப்படிதான் கொடுக்குறாங்க, கேக்குறாங்க கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா தமிழ்நாதஸ்வரம்னு வரும்போது பேரம் பேசுறாங்க, ஏன்னா இவ்வளவு நேரம் வாசிக்கிறது இவ்வளவு கேக்குறீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் கேட்க கூடாது, அது என்னோட கேள்வி. அவ்வளவும் நாங்க கேட்கலையே. இப்ப ஒரு திருமணம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு திருமணம் வந்துட்டு அந்த திருமணத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் அலங்கரிப்பா இருக்கட்டும், எவ்வளவு ஒரு பணத்தை செலவு பண்ணி லட்ச லட்சமா கொடுக்கறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு திருமணத்துக்கு தேவையான தமிழ்நாதஸ்வரத்துக்கு அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் அவங்க வாசிக்கிறாங்க, அந்த உழைப்புன்றதும் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்திலயும் நீங்க பேரம் பேசுறீங்களே, அவங்கள உழைப்ப நீங்க பாக்கலையே, அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய. அதுக்காக தான் மங்கள நிகழ்ச்சி நடத்தினேன், மங்கள பேரிசை நிகழ்ச்சி நடத்தினேன். அவங்களுக்கான ஒரு விஷயம் கிடைக்கணும், அவங்களையும் நீங்க பாருங்களேன், எல்லா கலைஞர்களும் நீங்க போட்டுறதில் கூடிய இடத்துல பாக்குறீங்களே, இவங்களையும் நீங்க போட்டுறணும், இவங்களதான் நீங்க போட்டுறணும்.
2: ஏன்னா
0: இவங்க காலங்காலமா இருக்கிற ஒரு கலைஞர்கள் இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்ப 3 ஆண்டு காலத்துல எனக்கு தோணுன விஷயம், இத்தனை ஆண்டு காலமா 50 ஆண்டு காலமா இருக்கிற அவங்க மனதுல எவ்வளவு இருக்கும், அப்போ அதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரணும்ன்ற ஒரு சின்ன முயற்சி தான் இது. அந்த அதனாலதான் இந்த மங்கள பேரிசை இது வந்து தொடரும், இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மலேசிய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுல வந்து நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா மலேசியால என்ன நடத்துறதுனால அவங்க கலந்துக்க முடியல, தமிழ்நாட்டு அளவுல கூட கேட்டாங்க. ஆனா எனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன நினைக்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை குறை சொன்னவங்களே வந்து நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. நிகழ்ச்சிக்கு குறை சொன்னவங்களே நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை என்ன எப்படி நடத்திடுவீங்க அப்படின்னு பாக்குறவங்க நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டே இருந்தாங்க முடியிற வரைக்கும். அப்ப அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறேன். பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டாங்களே, நம்ம நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அது போதும்.
1: நீங்க சொல்லணும்னு நினைச்சது போய்
0: சேர்ந்துருச்சு, அதுதான்
1: வைப்பாங்க. இப்போ அடுத்த கேள்வி, சாதிக்கணும்னு ஆசை இருந்தும் பயத்தோடையும் தயக்கத்தோடையும் இருக்கிற பெண்களின் சார்பாக நான் கேக்குறேன், இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் குறிப்பா பெண்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
0: முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியம், அது ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஒரு ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க முதல்ல வந்து அந்த எந்த துறைக்காக அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அவங்க ஃபைட் பண்ணணும், அதுக்காக அவங்க போராடணும். இது எனக்கு வேணும்னா அதுக்காக அவங்க நிக்கணும்.
2: ஆசைப்பட்ட மட்டும் பார்த்தா அடம் பிடிக்கும் தெரியணும்.
0: ஆமா உண்மை. ஒரு விஷயத்துக்காக அவங்க ஆசைப்படுறாங்கன்னா அந்த ஆசைக்காக அவங்க அடம் பிடிக்கணும், அது எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு அடம் பிடிக்கணும். ஏன்னா நிறைய நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன வேணாலும் சொல்லணும், அவங்களுடைய ஒரு அவங்களுடைய டிராவலிங் இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயமா எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல, ஒரு பெண் அப்படின்னாலே பெண்களை வந்து ஒரு இதுக்குள்ள அடக்கிட்டாங்க.
2: ஆமா,
0: அந்த பெண் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய சுத்தி வந்து அவங்களால எதையுமே தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, தனியா வந்து அவங்களால ஒரு விஷயத்த வந்து கொண்டு போக முடியாது, அவங்களுக்கு எப்பவுமே ஒரு துணை தேவை அப்படின்றத வந்து உடைச்செறிஞ்சு அவங்களால எதையும் சாதிக்க முடியும், அவங்களால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்ன்ற ஒரு பக்குவத்தை அவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம தெரியற அளவுக்கு நம்ம வரணும். அதுக்கு முதல்ல நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு தயக்கம் பயம் முயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளுடைய அந்த ஒரு ஸ்டெப் தான் வந்து ஓ இந்த பொண்ணால முடியும் அவள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவளே பார்த்துப்பா, அவளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை அவளே அவளை அவளுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும்.
1: உண்மை.
0: அந்த அந்த வகையில் நான் வந்து இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கேன். இப்போ மலேசியா அளவில் இருந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னுடைய குடும்பம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு சப்போர்ட் இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு அவங்க ஃபைட் பண்ணி அவங்களுக்காக நின்னா மட்டும்தான் அதில் அவங்க எவ்வளோ ஆசையாக இருக்காங்க, எவ்வளோ அதை விரும்புகிறாங்கன்றதை மற்றவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு சரியான ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயம் இல்லாமல் சரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீ யார் வேணாலும் எதிர்த்துக்கலாம்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: அதுக்காக அவங்க நிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு அதுல மன நிறைவு கிடைக்குதுன்னா அவங்க வந்து, ஏன்னா அவங்க தான் வாழ போறாங்க, அவங்க தான் செய்ய போறாங்க, அவங்க சம்பாதிக்க போறாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கானதை அவங்க தான் எடுத்துக்கணும். மத்தவங்களோட பேச அவங்க வந்து அவரை வரிவரியா கேட்டுக்கலாம். டிசிஷன் நம்ம தான் மேக் பண்ணணும்.
1: ஆசைப்படுற சரியான விஷயத்துக்காக போராட தயாரா இருக்கணும். அருமையா சொன்னீங்க மேம்.
2: மேம், நம்ம சோகமா இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒன்று போவோம், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி போவோம். அந்த மாதிரி நீங்க லோவா ஃபீல் பண்ணும் போது நாதஸ்வர தேடி போயிருக்கீங்களா?
0: தமிழ்நாட்டில் படிக்கும் போது நான் தனியா தான் படித்தேன், நிறைய வாழ்க்கையை படித்தேன், இதையும் படித்தேன் அதையும் படித்தேன்னு சொல்லல, தனிமை நாட்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது நிறைய இன்னல்கள், பண ரீதியாகவும் மனதில் நிறைய குடும்பத்தை விட்டு வந்தது, நிறைய சவால்கள்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது தனிமையை உணர்ந்தேன். ஆனால் தனிமை நிறைய கற்றுக் கொடுத்தது, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த தனிமை வந்து அந்த நேரம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்த, தனிமையான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி தனிமை நேரத்தில் வந்து சரி ஏதோ ஆயிடுச்சு, அதுக்கு அது நம்ம உட்காந்து அழுதுறதுக்கு ஒன்றாயிரம் போகிறது இல்லை, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ண, ஏன்னா இந்த துறையை கத்துக்க எதுக்கு நீ போறேன்னு கேட்டவங்களே பரவாயில்ல கத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற சொல்ல வைக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்து ஆகணும் அப்படின்னு அந்த தனிமை நாட்கள்ல வந்து அந்த வைராக்கியத்தோட நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கணும், இதை இதான் செய்யணும், பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு கற்றுக்கொண்ட நாட்கள் தான் அது. அந்த நேரத்துல நான் நிறைய வாசிச்சிருக்கேன்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி நான் வாசிச்சிருக்கேன், வெறியோட அந்த வெறி கொண்டு வாசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வைராக்கியத்தோட வாசிச்சிருக்கேன். அந்த மாதிரி வாசிச்சு ஏதோ இப்போ ஓரளவு நான் வாசிச்சிட்டு இருக்கேன். அந்த தனிமை நாட்கள் அதுதான். இன்னொன்னு, நான் தனிமையா ஃபீல் பண்ணும் போது பிரபஞ்சத்துக்கிட்ட போயிருவேன், தனிமையா போய் உட்காந்துருவேன், என்னோட தனியா என்னோட ஜோன்குள்ள போயிருவேன், தனிமையா இருப்பேன், பிரபஞ்சத்திட்ட பேசுவேன், அமைதி நிலையை, அந்த அமைதி அப்படின்றதுல கிடைக்கிற மனநிறைவு எங்கேயுமே எனக்கு
2: அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், அந்த செல்ஃப் ஸ்பீச் விட வேற ஒரு சிறந்த விஷயமே இல்ல.
0: அந்த அமைதியின் மூலமா கிடைக்கிற, அந்த மௌனத்தின் மூலமா கிடைக்கிற ஒரு அமைதி எனக்கு எதுவும் எங்கேயுமே கிடைச்சது இல்ல.
2: தனிமையில ஒரு இனிமையான விஷயங்கள்.
1: நீங்க அப்படியே அந்த நாதஸ்வரத்தோட அந்த மேடை ஏறும்போது உங்களுக்காக மட்டும் போகாம இந்த மாதிரி இந்த விஷயத்தை செய்ய தயங்கின பல ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பெண்களோட பிரதிநிதியாக போறீங்க. அப்போ நீங்க சரியான துறை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டு சந்தோஷத்தோட அந்த மேடை ஏறிருப்பீங்கல்ல, அந்த மொமெண்ட்ட பத்தி சொல்லுங்க.
0: நாதஸ்வரத்து துறையை நான் முதல்ல தேர்ந்தெடுக்கும் போதே வந்து இது நமக்கு வேணுமா அப்படின்னு நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், தவறா வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் நம்ம வைராக்கியத்தோட ஒரு விஷயத்த வந்துட்டு அது முடிக்காம போனா அதை விட மிகப்பெரிய தோல்வி எதுவுமே நமக்கு கிடையாது, முடிச்சுதான் போனோம் அப்படின்னு வந்துட்டேன். அப்ப அந்த இந்த துறையின் மூலமாக நான் பெண்ணா வந்து வாசிக்கும் போது நிறைய பெண்களுக்கு வந்து அது ஒரு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்க சொன்ன மாதிரி இருந்திருக்கு. ஆனா இந்த துறையை சார்ந்து நான் சொல்லல, பொதுவாகவே வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கிறது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தாலுமே ஒரு பெண்ணா நான் இந்த துறையை இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது அதை பார்த்து அவங்க இதை சொன்ன விஷயங்களை நான் சொல்றேன். அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு பெண்ணா நீங்க இவ்வளவு தூரம், ஒரு பொதுவா ஆண்கள் தான் வாசிப்பாங்க, புதுசா பாக்குற பெண்கள் வாசிக்கிறது ரொம்ப இதா ஆச்சரியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இதை பண்றது எனக்கே வந்து ஒரு ஒரு ஒரு விஷயத்துக்காக முன்னுக்கு வரணுன்றதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டடா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது பரவாயில்ல, நம்ம செய்யற விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னும் போது அது ரொம்ப மகிழ்ச்சி மன நிறைவா இருக்கு எனக்கு. அதுதான் அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஆண்களே சொல்லியிருக்காங்க, புதுமையா இருக்கு இந்த மாதிரி நிறைய பெண்கள் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது பரவாயில்ல, நம்ம போற ரூட் வந்து சரியான ரூட் தான், நம்ம பண்ற ஒரு ஒரு செயல் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: கரெக்ட் மேம், நிறைய பேர் செய்ய தயங்கினத நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம்.
2: குழந்தை பருவத்திலேயே இந்த மாதிரி கலைகளை கத்துக்கிறது ஒரு பெரிய பலம் தான். அந்த வகையில நீங்க சொல்லுங்க மேம், இந்த மாதிரி பாரம்பரிய இசை கருவிகளை மாணவர்களுக்கு பள்ளி பருவத்திலேயே சொல்லித்தரது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இசை வகுப்பு அப்படின்றது இங்க தமிழ்நாட்டு அளவுல இருக்கான்னு எனக்கு தெரியல, பள்ளி படிக்கிற குழந்தைகளுக்கு. மலேசிய அளவில் அது இல்லை, தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் கல்லூரி அப்படின்னு வரும்போது தனிப்பட்ட படிக்கிறது அப்படிதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 5 வயதுலேருந்து அது தொடங்கணும். ஏன்னா அந்த எப்படி வந்து ஒரு படிப்புன்றது 5 வயதில் அவங்களுக்கு மைண்ட்ல புரிதல் ஏற்படுதோ, சின்ன வயசுலேருந்து ஒரு விதத்தை ஒரு விஷயத்த நம்ம விதைக்கிறது தான் அவங்களுக்கு மனதில் 5 வயதில் விளையாது 50 வயதில் விளையாது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சின்ன வயதுலேயே அவங்களுக்கு அதை விதைக்கும் போது அந்த இசையனோட ஆழத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஆனா 5 வயதுலேயே ஆசுரத்தை கொடுங்கன்னு நான் சொல்லலை, அந்த இசை ஆற்றல் அவங்களுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இசை எப்படி அந்த ஸ்ருதியா இருக்கட்டும் அந்த தாளம் வரும் அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கற்றுக்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா வளர்ந்துருவாங்க இல்லையா, அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலை வரும்போது அவங்களுக்கு அந்த இசைக்கருவி எடுத்து வாசிக்கும் போதும் சரி பாடும் போதும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். தொடக்கத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கற்றுக்கொள்ள, நான் 20 வயதுல வந்து கற்றுக்கிட்டேன். நான் யோசிச்சிருக்கேன் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்திருக்கலாமே, அதில் நிறைய யோசிச்சிருக்கேன், கிடைச்சிருக்கலாமே, இன்னும் முன்னாடி எனக்கு ஏன் தோணாம போச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா சிக்கல் இல்லை, எதுவுமே எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இதுவும் ஒரு காரணம் தான், இப்ப நான் இங்க உட்காந்துருக்கிறது ஒரு காரணம் தான்
1: கண்டிப்பா. இப்போ நாங்களே இங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்துருக்கோம், இசை குடும்பங்களை சேர்ந்தவங்க எல்லாம் 2 வயசுலயே குழந்தைய வந்து பக்கத்துல உட்கார வச்சு கவனி என்ன இது பண்றாங்கன்னா அந்த கேட்டல் பயிற்சியை வந்து அப்போல இருந்தே உருவாக்குறீங்க. நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தே அது கொடுக்கப்படணும் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படிங்கறது ஒரு சரியான விஷயம். இப்போ ஒரு பாடகி, நீங்க ஒரு அருமையான பாடகின்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சமூக வலைத்தளங்களையும் வந்து பாடுறீங்க மேடைகளையும் பாடியிருக்கீங்க. இப்போ இங்க 2 தரப்பான வாதங்கள் இருக்கு. ஒன்னு வந்து சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது பல கலைஞர்களை உருவாக்குது, அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்றதும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு உண்மைத்தன்மை அந்த ஆத்தென்டிசிட்டி இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
0: நிறைய திறமையான கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப எனக்குமே வந்து நான் வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நானுமே ஒரு மேடை பாடகிதான். இப்போ அந்த வகையில இந்த இசையை வந்து இன்னும் ஆழமா கற்றுக்கொள்ளும் போது எனக்கான வரவேற்புகள் வந்து மலேசிய அளவுல தமிழ்நாட்டு அளவுல எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா வாய்ப்புகள் குறைவா இருக்கிற நிறைய திறமையான கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சமூக வலைத்தளம் வந்து மிகவும் உதவியா இருக்கும். இன்னொன்னு, ஒரு சில பேர் வந்து பாடலை போட்டு அதுக்கேத்த மாதிரி வாய் அசைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, அது அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க பண்றாங்க. ஆனா அது தவறு கிடையாது, அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக அவங்க பண்றாங்க. ஆனா இதன் மூலமா வந்து அவங்களுக்கு என்ன லாபம்ன்றது எனக்கு தெரியல, அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக மனநிறைவுக்காக பண்றாங்க. ஆனா உண்மையான கலைஞர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா, அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து மேபி ஒரு சில நல்ல நல்ல துறையில இருக்கிறவங்க வந்து வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா வாய்ப்புகளை தேடி நிறைய பேர் இருக்காங்க, வாய்ப்புகள் கிடைக்காம நிறைய பேர். ஏன்னா நான் பார்த்த விதத்துல நிறைய ஒரு சில பாடல் போட்டிகள் நிறைய நடக்குது, இங்கேயும் உலக அளவில் நடக்குது அப்படின்ற போட்டிகளை பார்த்த முகங்களே இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்புடைய வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு சில கலைஞர்களையே அவங்க எடுத்துக்கிறாங்க, இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் இவங்களுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு இவங்களை அழைச்சோம்னா நம்மளுடைய தொலைக்காட்சிக்கோ இல்ல இதுக்கோ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு கணிப்போட அவங்களையே நம்மளை பயன்படுத்திக்கிட்டு திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் வெளியே இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே இருக்கிற மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை சொல்ல விரும்புறேன் என்னன்னா, திறமையான கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எனது அவங்க வந்து திறமையான கலைஞர்கள் இல்லாம வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மேடைன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகரிப்பா இருக்கும். அப்ப அதன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய எல்லாமே வாழ்வாதாரம் எல்லாமே வந்து உயரும். பார்த்த முகங்களே பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வட்டத்துக்குள்ளேயே அவங்களை எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன். ஏன்னா வாய்ப்புகள்ன்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நான் வாய்ப்புகளுக்காக ரொம்ப அலைஞ்சேன், நான் நிறைய போராடினேன், இன்னும் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அதனால வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு கால் நமக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தப்பட்டு உட்கார்ந்துடக் கூடாது, அதை உருவாக்கணும் நம்ம.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நிறைய பேர் சொல்ல தயங்குற ஒரு விஷயத்த நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, பார்த்த முகங்களுக்கே இல்லாம கண்டிப்பாக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு.
0: ஏன்னா வந்து இந்த இதை நான் ஏன் சொல்றேன்னா, சொல்லணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிரதிநிதியா நான் சொல்றேன்
1: அந்த தைரியத்துக்கு எங்களுடைய சார்பாக.
2: எதிர்காலத்துல ஒரு கலைஞராகவும் சரி ஒரு பெண்ணாகவும் சரி உங்களுடைய இலக்கு என்ன மேம்?
0: என்னுடைய இலக்கு அப்படின்னு பார்க்க போனா, நல்ல இசையை கற்றுக்கொள்ளணும். அந்த இசையின் கற்றுக்கொண்ட இசையை, அதாவது எனக்கு நான் ஒரு விஷயத்த கற்றுக்கொள்றேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய அழிஞ்சு போகாம என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதன் மூலம் நன்மை அடையணும். நான் கற்றுக்கொண்ட இசையே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நிறைய தலைமுறையினரை உருவாக்கணும், இனி வளர்ந்து கொண்டிருக்கிற யங்ஸ்டர்ஸ் என் மூலமா அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், புது புது தலைமுறையினர் உருவாக்கணும். அதுக்காக தான் இந்த அகரம் அகாடமியினுடைய அகாடமியை நான் திறந்தேன். மாணவர்கள் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டு அளவுலயும் படிக்கிறாங்க. அந்த அளவுல ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், இது தொடரும். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் நம்ம கிட்டே அழிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா, அது மற்றவர்களுக்கு போய் சேர்க்கும் போது நம்மனால ஒருத்தவங்க உயர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் அதுவே மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன்.
1: நல்ல குறிக்கோளோட போய்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இது இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு போகணும்னு எங்களுடைய சார்பாக
0: ரொம்ப நன்றி.
1: நீங்க நாதஸ்வர கலைஞர் அப்படிங்கறத தாண்டி ஒரு அருமையான பாடகி எங்களுக்கு தெரியும், இவ்வளவு நேரம் அழகா ரசிக்க வைக்கிற மாதிரி பேசிட்டீங்க, இப்ப பாடாம போனா எப்படி? அதனால உங்களோட இந்த வசீகரமான குரல்ல ஒரு 4 வரிகளை எங்களுக்காக

0: ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் அது, எனக்கு பொருந்தும் இந்த வரிகள்.
1: ஆமா, காதுக்கள் அப்படியே தேன் வந்து அவ்வளவு இனிமையா இருந்தது,
2: அருமையா
1: ரொம்ப அருமையா பாடுனீங்க.
2: இப்போ நீங்க மலேசியால இருந்து இங்க வந்திருக்கீங்க, சிஆர்எஸ்க்கும் வந்திருக்கீங்க, இங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுமா ஒரு சில வரிகள்?
0: எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்தது. அந்த ஒவ்வொரு வாய்ப்புகளும் வந்து ஏதாவது ஒரு ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும்.
2: கண்டிப்பா
0: இந்த இடத்துல நான் வந்து இங்க உட்கார்ந்து இப்ப உங்ககிட்ட பேசிட்டு ரொம்ப மிக ஒரு நல்ல ஒரு அனுபவமா நினைக்கிறேன். ஏன்னா புது புது முகங்கள், முக்கியமா நவீன் அவருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாம புது அனுபவமா இருந்தது, பெண்களா சூழ்ந்திருக்கீங்களா அதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒட்டு மொத்த குழுவினருக்கும் நான் நன்றி சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பல்ப் ஏரியும் கண்ணுல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே ஆண்டுக்கு எத்தனையோ தடவை வந்துருவேன். அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ஒவ்வொரு வாய்ப்புகளும் எனக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கு, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிகள்,
1: ரொம்ப சந்தோஷம் மேம். ஆக்சுவலா நம்ம பாரம்பரிய நாதஸ்வர கலையை பத்தி உங்களால நாங்க நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப அழகாவும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி மேம். இந்த ஜென்ரேஷன்ல ஒரு இளம் பெண் நாதஸ்வர கலைஞரை பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாவும் அவ்வளோ பெருமையாவும் இருக்கு. ஃபியூச்சர்ல உங்களை மாதிரி இன்னும் நிறைய இளம் பெண் நாதஸ்வர கலைஞர்கள் உருவாகணும். அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்களோட இந்த அழகான இசை பயணத்துல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக நாங்க ஆசைப்படுறோம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன், இந்த குறைந்த இந்த ஷார்ட் பீரியட்ல விறுவிறுன்னு எனக்காக வந்து நீங்க மெனக்கெட்டு எல்லாமே பண்ணது ரொம்ப போற்றுதலுக்குரியது, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.
1: நாங்க போட்ட எஃபர்ட்டுக்கு வேல்யூன்ற மாதிரி அவ்வளோ அழகா பேசுறீங்க, ரொம்ப நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: என்ன மக்களே, நம்ம பாரம்பரிய நாதஸ்வர கலைய பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம அஞ்சலி மேம் அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாங்க, நீங்க நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இது போல இன்னொரு சிறப்பான அருமையான கலந்துரையாடலுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா.
2: நான் உங்க ஆர்ஜே திவ்யா.
1: நன்றி.

0: ஆ பிரயன், வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீகிருத்திகா. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஒரு பெரிய IAS ஆபீசரா ஆகணும்னு ஆசை இருக்கிற ஒரு பையனோட கதைன்னு நினைச்சு ஆரம்பிச்சு அப்படியே கட் பண்ணோம்னா, இன்னைக்கு ஒரு பெரிய கமர்ஷியல் சேனல்ல சக்சஸ்ஃபுல்லான விஜயவா சோசியல் மீடியாவா வளம் வந்துட்டு இருக்க விஜே அண்ட் ஷோ டைரக்டர் மிஸ்டர் நவீன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வாங்க மக்களே, அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர். வணக்கம் கிருத்திகா. பயங்கரமான கதைகள் பின்னாடி ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: ஃபர்ஸ்ட் டைம் MOP CRS க்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து.
2: தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம். சூப்பரான ஒரு ஹாட் வார்மிங் டீமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க.
1: தேங்க்யூ சார். நீங்க நிறைய புக்ஸ் படிப்பீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், சோ என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க படிப்பீங்க?
2: இல்ல, அதுதான் நான் வந்து ஆரம்ப ஒரு காலத்துல நம்ம சொன்ன மாதிரி நம்ம நிறைய வந்து அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பொது அறிவு புத்தகங்கள் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய இந்த புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருப்போம். அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு, என்னோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, எனக்கு வந்து நிறைய இந்த ஹிஸ்டரி பத்தி பிடிக்கிறது, தனி நபர்கள் பத்தி, பர்சன்ஸ் பத்தி படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சைட் பை என்ன ஆகுனா, நான் அந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நாலு பேரும் அது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு வேர்ல்டு வார பத்தி ஒரு புக்கு, கோஹினூர் டைமண்ட் பத்தி ஒரு புக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஒரு மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பத்தி டீட்டெயிலா படிச்சுக்கிட்டா நாளைப்பினா யாராச்சும் ஒருத்தர் கோஹினூர் வைரன்னு சொன்னா, இங்க வாடா சார் நான் சொல்றேன் பாரு ஒரு கதை, நாளைப்பினா யாரா இலுமினாட்டி பத்தி தெரியாத, வாங்க நம்ம ஒரு புக்கு படிச்சிருக்கோம். ஸோ நம்ம வெளியில ஒரு ஒரு விஷயத்த யாரோ பேசுறாங்கன்னா எனக்கும் இதை பத்தி தெரியும், நானும் இது ரெண்டு பாயிண்ட் சொல்லிக்கிறேன்னு சொல்லவாச்சு அந்த புக்ஸ் உதவிச்சு. எனக்கு போக போக அந்த மாதிரி புக்ஸ் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இப்போ நீங்க என்கிட்ட வந்து ரொம்ப பழைய ஹிஸ்டாரிக் நாவல், ஒரு சாண்டில்யன், இந்த மாதிரி ஒரு கடல் புறா, இந்த மாதிரி புக் எல்லாம் கொடுத்தா எனக்கு தொடக்கூட மாட்டேன். ஈவன் பொன்னியின் செல்வனே எனக்கு பெருசா வந்து ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தோணல. என்னன்னா, அது வந்து ஒரு கற்பனை கதையா இருக்கு, அதோட தமிழ் வந்து அவ்வளோ அழகா இருக்கு, ஆனா இதுல இருந்து நான் என்ன எடுத்துப்பேன், இதனால பின்ன எனக்கு என்ன யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியலன்ற ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். படிக்க வேணாம், எனக்கு ஒவ்வொரு பேஜ் புரட்டும் போதே எனக்கு அப்படி போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கு இதுவே ஒரு வைரமுத்து அவர்களுடைய ஒரு சிறுகதைகள் படிக்கும் போதோ, ஒரு கருவாச்சி காவியம் படிக்கும் போதோ, கள்ளிக்காட்டு இதிகாசம் படிக்கும் போதோ எனக்கு அது தோணல. எனக்கு வந்து ஒரு ஒரு கிராமத்தையே அவர் காட்டுறாரு, ஒரு விஷ்பா இது இவ்வளோ இன்டென்ஸா இருக்கா, அது வந்து எதையோ நான் கத்துக்கிற மாதிரி, அது கிட்டத்தட்ட ஒரு டிகிரி கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புக் நீங்க படிச்சு வைங்க, அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விஷயம் புதுசா நம்ம கத்துக்கிட்டோம்ன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். அது ஏதோ வகையில உங்களுக்கு கண்டிப்பா 100% லைஃப்க்கு யூஸ் ஆகும். அது அப்ப யூஸ் ஆகுது இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமாச்சும் எனக்கு யூஸ் ஆகும்.
1: புக் ரீடிங்ன்றது எப்பவுமே அதுக்கான வேல்யூ குறையவே குறையாது, அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும்.
2: நீங்க விஜே ஆர்ஜே பார்க்கீங்கனா, நீ புக் படிச்சே ஆகணும்னா, இப்ப நம்ம எத்தனை பேர் படிக்கிறோம், நம்ம எல்லாமே வந்து டங்கிலீஷ்க்கு ரொம்ப ஈஸியா டைப் பண்றது, டங்கிலீஷ்ல பண்றோம் எல்லாமே, டங்கிலீஷ்ல ஆயிட்டதால நம்ம பேசுற வார்த்தைகளுடைய புது புது வார்த்தைகளே தமிழ் வார்த்தைகள் நம்ம போடுறது இல்ல. இப்ப நம்ம பேசும்போது நீங்க அடுத்து நான் யோசிக்க நான் பாக்குறேன், அடுத்த ஒரு நிமிஷத்துல நீங்க வந்து கேஷுவலா பேசுங்க, உங்களுக்கே தெரியாம நீங்க அவ்வளோ ஆங்கில வார்த்தைகள் பயன்படும். அப்ப நம்ம நிறைய புக்ஸ் படிக்க படிக்க என்ன ஆகும், புது புது வார்த்தைகள் பயன்படுத்துவோம், உங்க வார்த்தைகள் வந்து டங் ட்விஸ்டாவா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாப்பிழலாம நீங்க பேசலாம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க புக் ரீடிங்க பத்தி. உங்களோட ஃபேவரட்டான books and authors பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
2: yeah ஃபேவரட்டான books எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் படிச்ச book வந்து அர்த்தமற்ற இந்து மதம்னு ஒரு book. சோ எப்படி அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசனுங்க வந்து 10 பாகம் எழுதி இருப்பாரு. அது வந்து அப்படி இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு நூலா மஞ்சை வசந்தன்ன்றவர் வந்து அர்த்தமற்ற இந்து மதம் இன்னும் 2 பாகம் எழுதி இருப்பாரு. அது வந்து எனக்கு படிச்சுட்டு ஒரு மாதிரி புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் 9th 10th படிக்கும்போது அந்த book படிச்சேன். அதுல இருந்து அந்த book என்ன டோட்டலா ஒரு ஏத்திஸ்டாவே மாத்திருச்சு இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு புக் வந்து அவர் மஞ்சை வசந்தன் அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்புறம் சுந்தர் ராமசாமி இவர் எழுதின சிறுகதைகள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் தனித்தனி புக்ஸ் எழுது இந்த ஜேஜே படத்தோட வரும்ல சுந்தர் ராமசாமி எழுதின ஜேஜே சில குறிப்புகள் இருக்கா. நான் உண்மையிலேயே அந்த படத்தை பார்த்தா யார் இவர் சுந்தர் ராமசாமி அதை பார்த்துதான் இது பண்ணேன். அப்புறம் ஜெயகாந்தன் அவர்கள் அவருடைய கதைகள் நீங்க சுஜாதாவோட புக்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னா சுஜாதா என்னங்க லைப்ரரி ஃபுல்லா சுஜாதா புக் இருக்குன்ற அளவுக்கு சுஜாதா அவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காரு. அது எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் எனக்கு ஆத்தர் தெரியல இலுமினாட்டின்னு ஒரு புக்கு அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த பேருக்காக தான் ரொம்ப ஃபேசினேஷனா இருந்துச்சுன்னு படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்கு முடிஞ்சா எல்லாருமே வாங்கி படிங்க. இட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு கண்ணு போட்டிருக்கோம் அது எனக்கு தெரியல.

0: இல்ல ஆத்தர் டக்குன்னு ஞாபகம் வரல, சாரி. அவர் அந்த புக்கு வந்து செம்ம இன்டென்ஸா இருந்துச்சுப்பா. என்னடா அது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்மள வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம பண்ணலையா, யாரோ ஒருத்தங்க நம்மளே இயக்குறாங்களா, என்னங்க சொல்றீங்க. அந்த மாதிரி அந்த புக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேஜ் புக் இருக்கும். அன்னைக்கு எங்க வீட்டுல ஷட் டவுன், சும்மா படிக்க ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சேன். ஈவினிங் கரண்டே வந்துச்சா நான் புக்கு நான் படிக்கிறது வைக்கல. ஒரே நாள் அந்த புக்கு முடிச்ச ஒரு 300 பேஜும் முடிச்சிட்டோம். காயப்பா எப்படி இந்த படத்துல மாண்டேஜ் எடுக்கிற மாதிரி படிக்கட்டுல உட்கார பட்டாம்பூச்சி இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமா இருக்கும், அப்படியே மனதை வருடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப ரீசெண்டா சாப்பியன்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த சாப்பியன்ஸ் படிங்க, அது வந்து ரொம்ப மனித வரலாறு தெரியும், நீங்க சாப்பியன்ஸ் படிச்சே ஆகணும். அப்படியாங்க, அதோ இதோ படிக்கிறேன். அது வாங்கி வச்சு நான் ஒரு 3 வருஷம் ஆச்சு, அந்த புக்கு பிரிக்க கூட இல்லை. அப்புறம் ரொம்ப ரீசெண்டா தான் படிக்க ஆரம்பிச்சேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப அதான் படிச்சுட்டு இருக்கேன். சாப்பியன்ஸ் முடிஞ்சா நீங்களும் வாங்கி படிங்க.
1: கண்டிப்பா சீக்கிரத்துல அந்த சாப்பியன்ஸ் புக்கை நீங்க முடிச்சிடணும்னு வாழ்த்துறேன்.
0: கண்டிப்பா முடிச்சிருவேன்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்ன நேயர்களே, இது போல இன்னொரு சிறப்பான அருமையான நேர்காணலுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறதே MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீகிருத்திகா. நன்றி.
0: தேங்க்யூ.
2: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, CRA மற்றும் PN பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா, இல்ல பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக
2: வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, CRA மற்றும் PN பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
4: listeners, you are listening to MOP Community Radio Station 107.8 FM. This is our radio, our community, our pride. This is your RJ Kirti. As part of the National Reading Mission 2026, we are delighted to bring to you a special series celebrating the joy and lifelong value of reading. Today, we explore a form of reading that has informed generations, shaped opinions, and nurtured responsible citizens, the habit of reading a newspaper. In an era where information reaches us in seconds through our phones, taking the time to sit with a newspaper has become increasingly rare, right? Yet, newspapers continue to offer depth, credibility, perspective, and the opportunity to understand the world beyond headlines. To discuss this fascinating subject, we are honored to welcome Ms. Vidya Padmanabhan, Assistant Professor, Department of Communication and Media Studies from the Journalism Program, an accomplished media professional and a passionate advocate of informed reading. Someone who proudly carries a copy of the newspaper and reads it with such dignity and grace. Ma'am, we are very happy to welcome you to MOP Community Radio Station.
5: Thank you, Kirti. Such a pleasure to be here.
4: Yes,
5: and
4: ma'am.
5: What a lovely introduction. Really
4: enjoyed
5: it. Thank you,
4: ma'am. I think the pages should go on and on when we're talking about you and reading. But unfortunately, because of time constraint, I'll have to limit it, ma'am. Ma'am, so how did you get into reading? Can you share something about your childhood and unforgettable memories about reading, ma'am?
5: Sure. So like with most of our habits, most of our adult personalities, it comes from the family. So my father is a very avid reader. One of my, you know, abiding memories of my father is with him with a newspaper. And, you know, we used to have a little tinnai in front of our house. So I grew up in Neyveli, which is a small town. And so this is an abiding visual of I have of my father. And, you know, those weekends, especially Saturdays, Sundays, me lying on the floor doing my homework or reading a storybook and my father next to me reading the newspaper on his cane chair. And, you know, the radio turned to whatever, Vivid Bharati, or, you know, that is a lovely memory I have of my childhood. Plus, the town had a very beautiful library. Really well stocked with lots of books, and they had a specific children's corner which had very cutely done up with nice decor and cute furniture and lots of children's books and magazines and periodicals specifically meant to, you know, draw children in. So I think that's where my reading habit comes from. And my mother is also an avid reader. She has her own specific authors. Shivashankari is a favorite. So both of my parents are very avid readers and lots of readers in the family. I think really that's where a reading habit comes from for a child. And that's where it came from for me too.
4: That's absolutely beautiful, because getting something, a positive habit from your parents, and you cherish it till date is, you know, very nice to remember. And ma'am, you were just describing how your family was actually functioning, right, ma'am? So that's a very typical Indian family setup. Even when you watch a movie, the first scene to describe a traditional home is where the father reads a paper, etc., etc. Do you think that kind of a habit is decreasing lately?
5: Yes, I think so. I think, leave alone children, even as adults, I think the reading habit is going down because of the explosion in visual media. And I think people's attention span has gone down a lot. And I can feel that in myself too, you know, unfortunately. You can't blame people. I think you really, but the pleasures of reading are something that you really have to experience to understand. And it's like slow cooking, right? The joy of slow cooking and the eventual taste of it is something else that you don't know if you're used to, you know, whipping up a meal in just a minute with ready-made ingredients. So I think people need to experience it to really capture the pleasure of it. And those who have felt it but have sort of lost it somewhere along the way need to recapture it. Because, you know, that's an experience that we as a society should really, you know, hold on to and not lose.
4: To all my listeners, I'd really like to share something very personal and emotional. Vidya ma'am also is my professor. And from the time that I've learned from her, Vidya ma'am is known for her slang, the vocabulary she uses, right? So ma'am, I wanted to ask you, how did reading in any way help you gain that kind of a status? And I am sure you would have received this kind of a comment to a great extent.
5: Yeah, I think you have to. I don't know. I haven't investigated where this comes from, but I really think it's built over time from all the reading that I've done. I really love words. I love how, you know, see, there are lots of synonyms in the thesaurus, but each word has its place, right? One really can't replace another word. Each word has its own nuance. There's only one place where you really can fit that word. So I think that sense of what a word really means comes from a lot of reading that you do. And the way some authors use language. So I really think it comes from long years of reading, and it doesn't come overnight, right? It just builds without you even noticing it. When you do something for pleasure, eventually you build that muscle, right? So I think that's where this really comes from, the vocabulary and everything else you talk about. I'm not unique in any way. Lots of people have it, and I really do think it comes from a lifelong habit.
4: I think that is the habit we're all trying to catch up. Hopefully, yes. So I'm talking about years of reading books and authors. Who's your favorite author and why?
5: I'm going to go back to a family favorite, which is P.G. Wodehouse. So he's a comic author, I would say, but comic seems to suggest like laugh out loud funny, but he is much more subtle than that. He has his laugh out loud moments also, but you know, he really captures a world that is bygone, right? So he sets his stories in England, and he captures people like, you know, gentlemen cricketers, right? And it describes that, and it describes gentlemen farmers. That means they're not like really sweating to make a living, and that really doesn't capture the real life world, right? People do work hard, and it's a hard world, but he captures sort of a light-hearted world it's a light-hearted moment, and the way he uses language is, you know, now nobody else can come close. So me and my father used to enjoy these books, and I think it is inherited, the love for P.G. Wodehouse. And I know that there are many Wodehouse fans out there, even though we live so far away from England. He captures a world, it doesn't even exist in England anymore, right? It is a fantasy world in a sense, right? I know fantasy is a big genre. You could say, even like going back, P.G. Wodehouse is fantasy. But it's the use of language, that sense of humor, it's all that combined. So I really love Wodehouse.
4: And I think reading has that kind of a power to let you imagine something that you actually didn't see. It gives you that kind of a wing to do that.
5: Absolutely right, yeah.
4: So ma'am, you are from the journalism program, and you know how important it is to read a newspaper. And you're also looking at the declining rate in which the industry is going. So what are your thoughts about that, ma'am? We have so many things to discuss about that. So can you just take me through the timeline wherein you have observed personally the, you know, rates going down?
5: See, I wouldn't say the industry is going down in general. It's only the format that has shifted. And you can tell beautiful stories in the audiovisual format as well. And you can tell beautiful stories in the digital format as well. You can tell beautiful stories with data. Data speaks, data tells a story. But it is in the mindset. So the basic tenets of journalism, basic rules of journalism don't change. In the sense that you try to be objective. You tell a story fairly. You tell a story with complete verification. So the formats have changed, but the basic principles of journalism haven't changed, and they shouldn't change. But because people's attention span is going down, we try to tell a story in a hurry. We try to sometimes be sensational, or that's what we observe. We try to be sensational in the way we tell stories, just to capture people's attention. That can result in inaccuracy. It can result in being unfair, not capturing every side of a story. And that is all doing a great disservice to all the people involved in the story, to every side of a story. So I think that is what we need to recapture. I don't think it's such a tragedy. I mean, sometimes that we are losing reading, even though to me personally it is a tragedy. But in terms of actually delivering news to people, I think we need to recapture these basic principles. I think that will really shore up journalism and actually deliver the kind of service journalism should deliver.
4: Probably because in our history, we've had so many strong journalists

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே, அது எவ்வளோ?

0: நம்பர் சொன்னீங்க?
1: 50 50 50.
0: அது குடுக்காத.
1: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
0: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான், அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்ல கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
0: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
1: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
1: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: சென்னை அடையாறில் உள்ள வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டலின் நீர்வழி பரவும் நோய்கள் தடுப்பு பிரச்சாரத்திற்காக நீர்வழி பரவும் நோய்களை தடுத்திட பின்பற்ற வேண்டிய சுய சுத்தம் பற்றியும் முறையாக கை கழுவுவதன் இன்றையமையாமை பற்றியும் இந்த விழிப்புணர்வு பாடலை வழங்கியோர் மாற்று ஊடக மைய குழுவினர். சரியாய் முறையாய் கைகளை கழுவிடுவோம், பாதுகாப்போடும் விழிப்புணர்வோடும் இருப்போம், நீர்வழி பரவும் நோய்களை தடுத்திடுவோம். பொதுநலன் கருதி இணைந்து வழங்குவோர் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டல் VHS அடையார் சென்னை மற்றும் MOP சமுதாய வானொலி நிலையம் 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: 107.8. எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
1: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க் இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைனா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படின்றத பத்தி ஒரு 2 லைன்ஸ் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுகோலுதான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையும் பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க?
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கைன்னா என்னன்னு இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி, நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒன்னா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு எது கொடுக்கறது? அப்படி சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்கா காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமையில அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுப்புறம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இதை வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான், ஒரு உறவும் ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திர ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயத்தை ரொப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பி, என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கெல்லாம். இந்த காக்காக்கு வெய்ய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகிறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்க

0: உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
1: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
0: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீடை பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கிறது தான். ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
1: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை இன்கல்கேட் பண்ணா? இதெல்லாம்
0: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானைன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டை லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டை, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும். அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்கேன். சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கிறதுலாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் த மேங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்ல, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும்பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம். பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
1: இன்னொன்னு,
0: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட்
1: பண்ணிக்கிறாங்க.
0: பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி comes to the parents.
1: நீங்க அவ்ளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
0: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைய எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்யலையும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு இருக்கு. பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பாக்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிக்யூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல. பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியாயிரேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
1: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆன்ட்டி அவா கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
0: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்புள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்புள் ஆல்சோ.
1: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
0: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்ல செய்வாங்க.

0: our community, our pride.
1: ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ஆஜே கீர்த்தனா. சரி நண்பர்களே, இப்போ உங்க வீட்டுல இருக்கிற ராஜா, ராணி, மந்திரிகள், சிப்பாய்கள், குதிரைகள், தோப்புகள் சதுரங்க காய்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம பேச போறது ஜூலை 20 கொண்டாடப்படுற இன்டர்நேஷனல் செஸ் டே, அதாவது சர்வதேச சதுரங்க தினம் தாங்க. இந்த நாள் செஸ்ஸோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த நாளை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த நாள்ல எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேக்கலாமா? இந்த நாள 1966 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறதா நண்பர்களே. இது ஏன் தொடங்கப்பட்டுச்சுன்னா, இந்த செஸ் விளையாட்டோட சிறப்பு அம்சத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டதுக்காகவும் தான் இந்த நாளே

0: இருக்குங்க. முதல்ல இந்த சதுரங்க விளையாட்டு யார் வேண்டுனாலும் விளையாடலாங்க. அது மட்டும் இல்லாம எந்த வயசுக்குள்ளயும் கற்றுக்கொள்ளலாம் மக்களே. இதனால குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கும் வயதானவர்களுக்கு மனதை அமைதியாகவும் வைத்து இருக்கவும் சதுரங்கம் உதவுடுங்க. சர்வதேச சதுரங்க தினத்தை ஒட்டி பள்ளிகள், கல்லூரிகள், சதுரங்க கிளப்புகள் போன்ற இடங்களில் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்தியும் கொள்ளலாம். உங்களோட நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோருடன் சதுரங்கம் விளையாடுவது மூலமா நல்ல நேரத்தையும் செலவிடலாம், உறவுகளை மேம்படுத்தியும் கொள்ளலாம் மக்களே. சரி நண்பர்களே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லான செஸ் பிளேயர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாமா? விஸ்வநாத ஆனந்த், இவரை பற்றி தெரியாத நபர்களே கிடையாதுங்க. இவர் 5 முறை உலக சதுரங்க சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய சதுரங்க கிராண்ட் மாஸ்டருங்க. சர்வதேச சதுரங்க தினத்தன்று அவரது சாதனைகள் ஏராளமானது மக்களே. அதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது ஜூடி போல்கர், உலகின் முதல் தரவரிசை பெண் சதுரங்க வீரர் என்ற சாதனையை படைத்த அங்கேரியா சதுரங்க கிராண்ட் மாஸ்டருங்க. சர்வதேச சதுரங்க தினத்தன்று பெண்களின் சதுரங்க சாதனைகள் ஏராளமானது. இது சில உதாரணங்கள் மட்டுமே மக்களே. உலகெங்கிலும் பல வெற்றிகரமான சதுரங்க வீரர்கள் இருக்கிறார்கள். சர்வதேச சதுரங்க தினத்தன்று அவர்களின் சாதனைகளை நினைவு கூர்ந்து கொண்டாடுவோம். மேலும் நீங்களும் சதுரங்கம் கற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடுத்து எதிர்கால சதுரங்க சாம்பியனாக வருவீர்கள் என்று யாரால சொல்ல முடியும்? நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால கூட ஒரு நாள் நிச்சயமா சதுரங்க வீரராக வர முடியும் நண்பர்களே. சதுரங்கம் விளையாடுவது மூலமா நமக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும் மக்களே. ஏ சாரு, என்ன எப்படி இருக்க? உன்னை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மேடம் பார்க்குக்கெல்லாம் வந்திருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அபி? வீட்டுக்கும் காலேஜுக்கும் போயிட்டு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன்.
0: ஓ சரி சரி. ஏ சாரு, அது சீனியர் ரீனா தானே?
1: ஆமா, எனக்கும் பார்த்தா அப்படிதாண்டி தெரியுது.
0: சரி வா, நம்ம போய் பேசலாம்.
1: அது சரி அபி. ரீனா அக்கா கையில ஏதோ ஒரு போர்டு வச்சு நீ என்ன பண்றாங்க?
0: நீ வா சாரு, அவங்க கிட்டயே போய் கேட்டலாம்.
2: ஹாய் ரீனாக்கா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
3: ஹாய் ஜூனியர்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா அக்கா, அப்புறம் உங்க கூட இருக்கிறது யாரு? நான் இவங்களை பார்த்ததே இல்லையே.
4: ஹாய், என் பேர் மீரா, நான் ரீனாவோட சிஸ்டர்.
1: ஹாய் மீரா. அது சரி, உங்க ரெண்டு பேரோட கையில இருக்கிற போர்டு என்னது?
3: ஏ காய்ஸ், இது செஸ் போர்டு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு இன்டர்நேஷனல் செஸ் டே.
1: செஸ்ஸா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேம்னு கேள்விப்பட்டேனே. இதெல்லாம் ஜீனியஸ் மட்டும்தான் விளையாடுவாங்களாமே.
4: ஏன் அப்படி சொல்ற சாரு? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கே முன்னாடிலாம் இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் ரீனா அக்கா சொல்லி கொடுத்த பிறகுதான் எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்தது. இதனால என் ஸ்கூல்ல நான் எவ்வளவு காம்படிஷன் வின் பண்ணிருக்கேன் தெரியுமா? இப்போ இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கும் கிளப்ல நடக்கிற காம்படிஷனுக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஏய் சூப்பர் மீரா, ஆனா உனக்கு ரீனா அக்கா இருக்காங்க, எங்களுக்கு கத்து தர யாருமே இல்லையே.
3: ஹே அபி சாரு, அது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. சின்ன சின்ன மூவ்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே கஷ்டம் இல்ல.
1: அப்படினா நாங்க இது கத்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா ரீனாக்கா?
3: கண்டிப்பா, உங்க ரெண்டு பேருக்கும் நான் டீச் பண்றேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மீராவும் ஹெல்ப் பண்ணுவா.
4: கண்டிப்பா, நானும் பண்றேன்.
0: அம்மா அம்மா, ரீனாக்கா எனக்கும் சாருக்கும் செஸ் சொல்லி தரேன்னு சொன்னாங்க. இத மூலியமா நான் ஒரு பெரிய சாம்பியன் கூட ஆகலாம்.
5: சூப்பர் டக்கண்ணா, நீ சாம்பியனானா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: ஆனா அம்மா, சாரு செஸ் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறா.
5: கஷ்டமா? நிச்சயமா கிடையாது, எனக்கும் ஒரு அளவு செஸ் விளையாட தெரியும்.
1: செஸ்ஸா? நீங்களா? சூப்பர் சூப்பர், நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா ஆன்டி?
5: நிச்சயமா சாரு, எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவதான் எனக்கு கத்து கொடுத்தா. ஆனா நான் என் மேல நம்பிக்கை வைக்காதனாலதான் என் வாய்ப்ப நான் இழந்தேன். நான் முயற்சியே பண்ணல. ஆனா என் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய பிளேயர், எல்லா காம்படிஷன்லயும் அவதான் வின் பண்ணுவா.
0: அம்மா ரொம்ப அற்புதம், ஆனா நீங்க விட்ட வாய்ப்ப நான் நிச்சயமா சாதிச்சு காட்டுவேன்.
5: நிச்சயமா. அப்புறம் அபி சாரு, நீங்க நல்லா கத்துக்கோங்க. வின் பண்ணணும்னு சொல்ல வரல, ஆனா ட்ரை பண்ணாம விடாதீங்கன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு விஷயம், இந்த இன்டர்நேஷனல் செஸ் டேயோட போட்டியில

0: என் ஃப்ரெண்டோட பொண்ணு சமீராவும் பங்கேற்கிறா. அவ ரெண்டு வாட்டி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கா. அவ கூட விளையாடும் போது நீங்க இன்னும் கத்துப்பீங்க.
1: கண்டிப்பா அம்மா, நாங்க நிச்சயமா முயற்சி பண்ணுவோம்.
2: கண்டிப்பா ஆண்டி.
3: சரி வாங்க விளையாடலாம். எல்லாமே இப்போ சரியா இருக்கு. அபி சாரு காய்களை நகர்த்துங்க.
0: இந்த காய் இப்படி வைக்கணும்.
4: இன்டர்நேஷனல் செஸ் டே காம்படிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. முதல் மற்றும் இரண்டாவது சுற்றுல சாரு மீராவும் தோத்துட்டாங்க.
1: கவலைப்படாதீங்க சாரு மீரா, இது எல்லனா இன்னொரு வாட்டி நம்ம நிச்சயமா ஜெயிப்போம்.
5: நிச்சயமா அபி, இப்போ நீ விளையாடுற நேரம் வந்துடுச்சு. நல்லா விளையாடு. ஆல் தி பெஸ்ட்.
4: மூன்றாவது சுற்று ஆரம்பிக்க போகுது. இப்போ கடைசி போட்டி சமீரா மற்றும் அபி.
3: அபி, வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம்தான். முதல்ல கவனமா காய்களை நகர்த்து.
1: சரிங்க ரீனா அக்கா.
2: என்ன மன்னிச்சிடு அபி, உன்னை நிச்சயமா ஜெயிக்க விட மாட்டேன். ஏன்னா இந்த சாம்பியன்ஷிப் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் 2 வருஷமா இந்த பேரை காப்பாத்திட்டு வரேன்.
1: நான் முதல்ல முயற்சி செய்யற சமீரா.
4: அபி, நீங்க இந்த சுற்றுல ஜெயிச்சிருக்கீங்க. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் வாங்கினதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
1: இந்த போட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியம் முயற்சி தாங்க. இந்த சதுரங்கத்தை யார் வேணும்னாலும் விளையாடலாம். சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் யார் வேணும்னாலும் சாதிக்க முடியும். யாருக்கு தெரியும் அடுத்து யார் வேணும்னாலும் சாம்பியன்ஷிப் வாங்க முடியும். ஆனா அதுக்கு முக்கியமே முயற்சி தான். என் அம்மா, அவங்க ரொம்ப நல்ல பிளேயர். ஆனா அவங்க முயற்சியே செய்யல. அதனாலதான் என்னவோ அவங்களால இங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. உங்க வீட்லயும் இருக்கிற பெண்கள் ஏதோ ஒரு ஆசையோட சாதிக்க நினைப்பாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்ற கூட இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம். அப்புறம் என் நண்பர்கள், அவங்க அவங்க மேல வச்ச நம்பிக்கையோட என் மேல வச்ச நம்பிக்கை தான் அதிகம். அதனாலதான் என்னவோ நான் இந்த இடத்துல நிக்கிறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேனா, 1000 பேரிடம் யோசனை கேளுங்க. ஆனா முடிவை நீங்க மட்டுமே எடுங்க. அடுத்த சாம்பியனாக வாழ்த்துக்கள். இந்த நாடகத்துல வர கதாபாத்திரங்கள் அபியாக ஆர்ஜே கீர்த்தனா, சாருவாக ஆர்ஜே காவியா, அம்மாவாக ஆர்ஜே யோகேஸ்வரி, ஆங்கராக ஆர்ஜே தன்மையா, சமேராவாக ஆர்ஜே ஓவியா, மீராவாக ஆர்ஜே ஓவியா எஸ், ரீனாவாக ஆர்ஜே ஸ்ரேயா. இன்டர்நேஷனல் செஸ் டேக்காக நாடகத்தை கேட்டோம். எனவே இந்த சர்வதேச சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்கத்தை ஒரு நாள் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இனிய சர்வதேச சதுரங்க தின நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம ரோட்ல அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், யாரு மேல்னா கூட ஹார்ன் அடிச்சு காதையும் காலி பண்றாங்க, எல்லாரையும் காலி பண்றாங்க, மனசும் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஹார்ன் தேவையான இடத்துல அடிங்க, தேவையில்லாத இடத்துல அடிக்கவே அடிக்காதீங்க, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நாம ரோவா கோபி, தேங்க்யூ.
1: வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்மளோட பேனல் டிஸ்கஷன்ல ஜேர்னி, அதாவது வாழ்க்கை பயணம் முக்கியமா இல்ல வாழ்க்கையோட குறிக்கோள் அடையறதுதான் முக்கியமானு பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட 4 பேர் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஜேர்னி தான் முக்கியம்னு நம்ம நிகழ்ச்சியில 2 பேர் பேசிருக்காங்க. அவங்களுடைய பெயர்கள்லாம் நம்ம கேட்டுலாம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேரு சுஜா.
1: ஓகே, உங்க பேரு?
3: என் பேர் அவந்திகா.
1: ஓகே, இப்போ வாழ்க்கைய குறிக்கோள் அடையறதுதான் முக்கியம்னு பேசுறதுக்காக 2 பேர் இணைந்திருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டுலாம்.
3: என் பேர் மதுமிதா.
4: என் பேர் அபிநயா.
1: ஓகே, இப்போ வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் நினைக்கிறவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க மதுமிதா, உங்களோட ஆம்பிஷன் என்ன? இத குறிக்கோள் அடையறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க.
4: நான் ஒரு கேரம்போர்ட் பிளேயர். என்னோட ஆம்பிஷன் என்னன்னா, நான் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணுன்றது தான். இதுக்காக நான் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னா, மோஸ்டாக பஞ்சுவலாக இருக்கிறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்னால அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு என்னோட டெஸ்டினேஷன் நோக்கி போகிறது தான் என்னோட ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவேன்.
1: ஓகே, ஜேர்னின்னு எவ்வளோதான் இருந்தாலும் வாழ்க்கையில் குறிக்கோள் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இதே பகுதியிலேருந்து இன்னொருத்தவங்க பேச வந்திருக்காங்க, அபிநயா. அவங்க கிட்டே கேட்போம், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, நீங்க இந்த குறிக்கோளை அடையறதுக்கு என்னென்ன படிகள்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க.
5: நான் 10 இயர்ஸாக அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆம்பிஷன் என்னன்னா, நான் வந்து ஒரு கோச்சா நான் ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்கள எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்து அவங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் தான். நான் இதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஆக்சுவலி 11th படிக்கும் போதே வந்து நான் ஒரு ட்ரெயினராக போயிட்டு ஒரு ஃப்ளாட்டில் சின்ன பசங்களையும் லைக் பெரியவங்க எல்லாரையுமே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்படி நான் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு நான் பெருசானதுக்கப்புறம் நான் ஒரு பெஸ்ட் கோச்சாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு.
1: கேட்கவே ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வாழ்க்கை தான், ஜேர்னி தான் முக்கியம். எவ்வளவுதான் குறிக்கோள்கள் இருந்தாலும் வாழ்க்கையோட பயணத்தை ரசிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க சுஜா, உங்களுடைய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை அடையறதுக்கு நீங்க என்னென்ன படிகள்லாம் எடுத்திருக்கீங்க?
2: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஆம்பிஷன்னு ஒண்ணு தனிப்பட்டு இருந்ததே இல்லை எப்பயுமே. ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு நாம வந்து டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எதையாவது பத்தி இன்ஸ்பயர் ஆகணும், அந்த மாதிரி ஆனதுதான் நியூஸ் ரீடர் பத்தி இன்ஸ்பயர் ஆனது. ஸோ ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அப்போஸ் வரும் தான். அந்த மாதிரி தான் கேட்கும்போது வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து நான் அதை வந்து ரொம்ப கண்டிப்பாக இதுதான் படிக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்டுக்கல, சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுவே எனக்கு கிடைச்சி. ஸோ இப்போ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இனிமே தான் நான் பார்த்துட்டு எல்லாமே கற்றுக்கணும்.
1: ஓகே, நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ அவந்திகா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய குறிக்கோள் என்ன, இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு என்னென்ன படிகள்லாம் நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்க?
3: நான் குறிக்கோள்னு பெருசாக எதையும் யோசிச்சு வச்சுக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது நம்ம என்னென்ன சந்தோஷமான நிமிஷங்கள் இருந்துச்சுன்னு தான் நம்மளால பார்க்க முடியும். தவிர நம்ம குறிக்கோளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. அதனால நம்ம சந்தோஷமான நிமிஷங்களை மட்டும் பார்த்துட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுவோம்.
1: ஓகே, வாழ்க்கையில் குறிக்கோள் அடையிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகிறதும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு வரப்போகிற கேள்விகள் என்னன்னா, இந்த குறிக்கோள் அடையிறதால ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்லை டெஸ்டினேஷன் அடைஞ்சால் தான் நீங்கள் வந்து திருப்தி அடைவீங்களா? சொல்லுங்க மதுமிதா எங்களுக்காக.
4: ஆப்வியஸாக சொல்லணும்னா, நான் வந்து டெஸ்டினேஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். அது நோக்கி போகிற ஜேர்னி நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஹார்ட் ஒர்க் பண்றது அதெல்லாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் போற ஜேர்னி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்காது, ஒரு சில பேருக்கு நெகட்டிவாகவும் அமையும். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லக். நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி எடுக்கிற ப்ராக்டிஸ் தான் வந்து ஒரு நமக்கு பிடிச்ச லைஃபை லீட் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ளோலேயே போறது வந்து நமக்கு எந்த சைட்ல போய் முடியும், ஒரு சில டைம் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு லைஃப் அமைஞ்சிருமோ, அந்த ஒரு பயம் அதுவே வந்து என்ன டெஸ்டினேஷனுக்கு வந்து என்ன லீட் பண்ணுது. ஸோ நான் வந்து டெஸ்டினேஷனை எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் ரேதர் தென் ஜேர்னி.
5: ஓகே, இப்போ வந்து வாழ்க்கையை வந்து ரசிக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சுஜா கிட்ட கேட்போம் இவங்க சொன்னதோட பதில் என்னன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க சுஜா, இந்த குறிக்கோளை அடையிறதுனால உங்க வந்து ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்ல டெஸ்டினேஷன் அடைஞ்சா திருப்தி அடையிறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா?
2: இல்ல கண்டிப்பா நான் ஜேர்னி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்ம நினைக்கிறது தான் நமக்கு கிடைக்கும்னு இல்ல, அதுக்குன்னு வந்து நம்ம இது ஆசைப்படக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே சில சமயங்கள்ல சில விஷயங்கள் நம்ம கிடைக்காம போகும். அப்ப நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணாம ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு அதுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அது கிடைக்காதப்போ திரும்பி பார்க்கும்போது நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ என்ஜாயும் பண்ணும்போது வந்து சரி நம்ம அடுத்து நம்ம விஷயத்துக்கு போகலாம், அடுத்ததுக்கு போயிடலான்ற ஒரு மனசு வந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது தான் வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம இவ்வளோ பண்ணோமே நமக்கு இது கிடைக்கவே இல்லையேன்னு ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவோம். அதனால நான் வந்து ஜேர்னி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்.
5: ஓகே, மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இருந்தா வந்து ஜேர்னி ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அபிநயா என்ன வந்து வார்த்தைகள் வச்சிருக்காங்கன்னு கேட்போம். சொல்லுங்க அபிநயா.
4: ஒரு குறிக்கோளுக்காக நம்ம ஓடுறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என்னதான் ஜேர்னி என்ஜாய் பண்ணலன்னு சொல்லிடவே முடியாது. நாங்கள் ஒரு இது வச்சுக்கிட்டு அந்த கோல் நோக்கி ஓடும்போது நாங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நாங்கள் வாழ்க்கையில திரும்பி பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சதுக்காக நம்ம இவ்வளோ பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து நிறையா சந்தோஷப்படலாம். அதனால ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அதை நோக்கி டிராவல் பண்ற லைஃப் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன்.
5: பிடிச்சதை செஞ்சாதான் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும்னு அபிநயா சொல்லியிருக்காங்க. இதனடுத்து அவந்திகா கிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க அவந்திகா, இந்த குறிக்கோளை அடையறதுக்காக ஜேர்னியை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்ல டெஸ்டினேஷன் அடைஞ்சாதான் திருப்தி அடைவீங்களா?
3: டெஸ்டினேஷன் அடைஞ்சா திருப்தி கிடைக்காதுன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா டெஸ்டினேஷன் அடையும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு திருப்தி எதுலையுமே கிடைக்காது. ஆனா அந்த ஜேர்னியை நம்ம எப்படி என்ஜாய் பண்றோன்றதுலதான் நம்ம டெஸ்டினேஷனோட சந்தோஷமே இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
5: இப்ப அடுத்த கேள்வி நம்மளோட சுஜாக்கு தான் காத்துட்டு இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஆசைப்படுறத சுலபமா விட்டு கொடுத்துருக்கீங்களா? இந்த டெஸ்டினேஷன் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையோட பயணம் தான் முக்கியம்ன்றதுக்காக நீங்க வந்து நீங்க ஆசைப்படுற விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கீங்களா?
2: இல்ல கண்டிப்பா இல்ல, நான் விட்டு கொடுத்தது இல்ல. அது மட்டும் இல்லாம நான் பெருசா ஆசைப்பட்டதும் இல்ல, இதுதான் வேணும் இதுதான் நம்ம செய்ய போறோம் நான் ஆசைப்பட்டது இல்ல. அதனால வந்து எனக்கு ஏதாவது வேண்டான்னு இது வேண்டான்னு வீட்டுல சொல்லும் போது அது பெரிய விஷயம் இல்லாததுனால சின்ன சின்ன விஷயங்களா சரி வேண்டாம் இது இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கேன். பட் ஒரு பெரிய விஷயம்னு வரும்போது நான் வந்து கண்டிப்பாக அதுக்காக நின்று இருக்கேன். நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படின்னு நிறுத்தும் போது நான் வந்து என்ன பண்ணேனா எங்கள் வீட்டில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பேசி நான் அதை வந்து வேணும் எனக்கு இது முக்கியன்றதை புரிய வச்சேன். அதுக்காக வந்து சண்டை போட்டு இது பண்ணி நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை.
5: ஓகே, இப்போ அடுத்தது மது நீங்க சொல்லுங்க, ஒரு ஈஸியா வாழ்க்கையில ஆசைப்பட்டதை வந்து விட்டு கொடுத்துருக்கீங்களா?
4: நான் எதையுமே ஈஸியா பெருசா விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன்னா வந்து அந்த விஷயத்துக்காக நான் வந்து ஒரு ஆசை வச்சிருக்கேன், அதுல இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் இந்த லெவலுக்கு போகணும்னு ஒரு விருப்பம் எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து இது விட்டு கொடுக்கணுமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணணுமான்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. அதை நோக்கி தான் போயிட்டே இருப்பேனே தவிர நான் அதை விடுறதா இல்லை.
5: அடுத்ததா அவந்திகா நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில சுலபமா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து விட்டு கொடுத்துருக்கீங்களா?
3: நான் நிறையவே விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா நம்மளுக்கு விட்டு கொடுக்கறனால கவலைப்படுவோம், இல்ல எடுத்துக்கிறனால சந்தோஷப்படுவோம் நினைக்காம அந்த விட்டு கொடுக்கறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும்னு நினைக்கிறேன்.
5: ஓகே, அடுத்ததா அபிநயா நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒன்னு சுலபமா வந்து விட்டு கொடுத்துருக்கீங்களா?
4: இல்ல, நான் இது வரைக்கும் அப்படி எதுவுமே நான் விட்டு கொடுத்தது இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா தான் இருப்பேன். அதனால மத்தவங்க ஒப்பீனியன் கேட்டு நான் அதை விடணும்ட்டு எனக்கு தோணல. நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும், அது தப்பா போனாலும் சரி, ஆனா எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிருக்கேன்ற சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கண்டிப்பா வேணும். அதனால மத்தவங்க ஒப்பீனியன் கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதனால நம்ம பண்ணக்கூடாதுன்னா நான் நின்றதே இல்லை. இப்போ
5: வாழ்க்கையில எல்லாருக்குமே கனவுன்னு ஒண்ணு இருக்கும். சில பேர் அந்த கனவு அடையறதுக்காக பெரிய முள் பாதைகளை வந்து கடந்திருப்பாங்க, சில பேர் சின்ன பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கடந்து வந்த ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள், இல்ல சோகமான நிகழ்வுகள், இல்ல இதை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க அவந்திகா.
3: என் வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டிருந்தது, நான் நினைக்காத நிறைய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ஆனா எப்படியாவது அதுலயோ ஒரு சந்தோஷம் அதுலயோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம அந்த ஜேர்னியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும்னு தான் நான் நினைப்பேன்.
5: ஓகே, அடுத்ததா மது,
3: டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க கடந்து வந்த பாதை வந்து உங்களுக்கு சந்தோஷமான பாதைகள் இருந்திருக்கா, சோகமான பாதைகள் இருந்திருக்கா, இல்ல வந்து வாழ்க்கையில நான் வந்து இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள், அதனாலதான் நான் வந்து என் டெஸ்டினேஷனை அடையறதுக்கு உதவியா இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருந்தா எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
4: நான் ஜேர்னியை தாண்டி டெஸ்டினேஷன்ன்றது முடிவெடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒரு சில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விட்டு போயிருக்கு. ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விடும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், நமக்கு இது எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது, நம்ம அப்படியே ஜேர்னியை பார்த்துட்டு போகலாமே, ஒரு ஃப்ளோலேயே போயிடலாமேனு யோசிப்பேன். அப்போ வந்து ஒரு சில ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நமக்கு ஏதோ ஒன்று பெருசாக ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு, அதை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்ற விஷயம் எப்பயும் ஓடிட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கு, நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த வயஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு டெஸ்டினேஷன் அடையும் போது நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ தடங்களை தாண்டி நம்ம வந்திருக்கோம், ஸோ இதுவும் ஒரு ஹாப்பியான எனக்கு ஒரு ஜேர்னியாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு சூஸ் பண்ணுற முக்கியமான காரணம்.
3: அடுத்ததா சுஜா, நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில பயணம் தான் முக்கியம் நினைக்கிற உங்களுடைய பாதை சோஃபார் எப்படி இருந்திருக்கு?
2: கண்டிப்பா பயணம்ன்றப்போ எல்லாமே இருக்கும், சோகம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளும் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நீங்க கேட்ட மாதிரி இதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு என் வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸால் சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்திருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் 2 வருஷம் எங்கள் ஊர்லேயே நான் இருந்திருக்கேன், படிச்சிருக்கேன். ஸோ அவங்க இல்லாத ஒரு அப்பா அம்மா இருந்தும் அவங்க வந்து வேற ஊரில், நான் வேற ஊரில் இருந்ததுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போலாம் அந்த மாதிரி இருக்குது நிறையவே. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை வந்து நல்லா ஒரு வேலை செட்டில் ஆகி அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று.
3: ஓகே, அடுத்ததா வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அபி, உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் இல்ல நீங்க கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு
4: சொல்லுங்க. நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், பட் எல்லாமே ஒரு நல்ல பர்பஸ்க்காக தான் நினைக்கும் போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் கூட ரொம்ப தெரியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம போற டெஸ்டினேஷன் வந்து அதுக்காக தான் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றமோ ஒரு வேர்த் இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே தோணும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டோம், ஏதோ ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கதான் போகுது. இந்த கஷ்டத்தினால நம்ம அப்படியே ஸ்டாப் ஆகிடக்கூடாது, இல்லை வந்து நம்ம எப்படினாலும் ஃப்ளோலே போகலாம்னா இருக்கவே கூடாது. இவ்வளோ பட்டிருக்கும் கஷ்டம், இன்னும் நம்ம கொஞ்சம் போனால் ஏதோ ஒரு பலன் இருக்குன்ட்டு நம்ம நம்பி போகலாம்.
3: ஓகே, இப்போ அடுத்ததா வாழ்க்கையில் பயணம் தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த கேள்வி. இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறீங்கன்னா, இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காகனு இருக்கும், அது என்ன ரீசன், எதனால வந்து அவ்வளோ சுலபமா வந்து வாழ்க்கையில வந்து டெஸ்டினேஷன் ஒன்று இல்லைன்னா கூட இதை வந்து நான் கடந்து போறேன், எனக்கு வாழ்க்கையில பயணம் வந்து ரொம்ப முக்கியமானது படுதுன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க சொல்லுங்க சுஜா.
2: நான் வந்து ஏன் அப்படி மாறினா, எங்க வீட்டுல வந்து ஒரு விஷயம் சொன்ன உடனே வந்து நான் வந்து சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா அவங்க யோசிப்பாங்க கொஞ்சம், சரி நம்ம பொண்ணு கேட்குறா அப்படின்னு, நம்ம ஏன் அதை வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இதுவே அவங்க சொன்ன உடனே முடியாது, எனக்கு இதுதான் வேண்டும் வேணும் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா அவங்க முடிவெடுத்துருவாங்க, இல்லை இது இல்லை நீ ரொம்ப சண்டை போடுற அந்த மாதிரிலாம் ஏதாவது நினச்சிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் எனக்கு, அவங்க சொன்னே சரிங்கப்பா சரிங்கம்மா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அதில் போயிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், அது கிடைச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பேசும்போது, அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படும் போது அவங்க வந்து நோ சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்றத யோசிச்சு அவங்க சொல்லிடுவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து என்னை மாத்திக்கிட்டது தான்.
3: ஓகே, அடுத்தது அவந்திகா நீங்க சொல்லுங்க, இப்படி வாழ்க்கையில சுலபமா விட்டு கொடுக்கறது ஏன்?
6: சுலபமா விட்டு கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் அதோட மன வருத்தம் எவ்வளோ இருக்கு உணர முடியும். ஆனா நம்ம அந்த விட்டு கொடுத்தனால எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது, நம்மளுக்கு எவ்வளோ மன நிம்மதி ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த விட்டு கொடுத்ததை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்.
3: ஓகே, அடுத்ததா அபிநயா, வாழ்க்கையோட குறிக்கோள் தான் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க, இது இதற்கு எதிர்மாறான ஒரு கேள்வி, ஏன் எதையும் வந்து விட்டு கொடுக்காம இது நான் நினைத்ததுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்?
4: இப்போ நம்மளுக்கு ஒன்று வேணும், அது யாரோ ஒருத்தவங்க வேணாம்னு சொல்லும் போது நம்ம அதை சரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாட்ல நம்ம சண்டை போட்டு அதை நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கிடலாமே, நம்ம என்ன தப்பாவை கேட்க போகிறோம், நம்மளுக்கு பிடிச்சது நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படிதான் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் நம்மளுக்கு தோன்றதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி வேணான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீல் பண்ணிட்டு திருப்பி அந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு 10 மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த 10 மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு.
3: நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றது அபிநயம் ரொம்ப அழகாக தெளிவா சொல்லிருக்காங்க. அடுத்தது வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மதுமிதா கிட்ட இந்த கேள்வி கேட்போம். எதுக்கு வந்து வாழ்க்கையில எதையுமே வந்து சுலபமா விட்டு கொடுக்காம நான் நினைத்ததுதான் எனக்கு வேணும் அப்படின்றத நினைக்கிறீங்க மது, சொல்லுங்க.
4: நம்ம நினைச்சதை பண்ணும் போது இருக்கிற ஹாப்பினஸ் வந்து எதுக்குமே ஈடாகாது. ஏன்னா நம்ம பிடிச்சது நமக்கு பண்றோம், அதுல வர ரொம்ப சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வேர்த்தியா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா இப்ப எனக்கு பிடிச்சது நான் பண்ண முடியலன்னா நினைச்சா லைஃப்ல ரெக்ரெட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ 1 இயர் இல்ல 2 இயர் இல்ல, நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு நார்மல் பொசிஷன் இருக்கேனா, நான் முன்னாடி நினைச்ச மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்திருப்பேனோ, நான் இன்னும் கொஞ்சம் ரெகக்னிஷனோட வாழ்ந்திருப்பேனோ, இன்னொரு நல்ல லைஃப், ஒரு லக்ஸரியான லைஃப். அதையும் தனி இந்த பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தனி திருப்தியை வந்து கொடுக்கும். அண்ட் நம்ம எடுக்கிற டெசிஷன் தான் நம்ம லைஃபை மாற்றுன்றது வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். ஏன்னா வந்து நமக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸ் வந்து நமக்கு தான் வந்து தெரியும், மற்றவங்க வந்து அதை பார்த்து நம்மளை வந்து அறியறதுக்குள்ளே நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்த விஷயத்தில் வந்து ஒரு வெல்வர்ஸ்டாக இருக்கோன்றது. அதனால எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கறது இல்லை. நான் எடுக்கிற டெசிஷன் வந்து என்னோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், அண்ட் அதனால நான் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் அடையவேன்.
3: ஓகே, ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க மது. அடுத்ததா நம்ம அபிக்காக தான் இந்த கேள்வி. வாழ்க்கையில வந்து குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற நீங்க இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல அட்ஜஸ்ட் பண்ணாம இந்த சமூகத்துல வந்து எப்படி வந்து இருக்கீங்க?
7: அட்ஜஸ்ட் பண்ணி போகாமலாம் இல்லை, எங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். பட் எங்களோட ஒப்பீனியன் வரும்போது வேற யாரும் உள்ள வரக்கூடாது மட்டும் தான் நாங்க நினைப்போம். வேற யாருனாலையும் எங்களோட ஒப்பீனியன் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது மட்டும் தான் நினைப்போமே தவிர எல்லா டைமுமே எல்லா இடத்துலயுமே நாங்க அப்படி இருப்போம்லாம் இல்லை. இஃப் எங்க லைஃப் நாங்க முடிவு பண்ண வேண்டியதுன்னு வந்தா மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி இருப்போமே தவிர மீது எல்லா இடத்துலயுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போற தன்மை எங்களுக்கும் இருக்கு.
3: ஓகே, அடுத்தது மதுமிதா நீங்க சொல்லுங்க, இப்படி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம இந்த சொசைட்டில வாழ்றது அவ்வளோ சுலபமா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா?
4: அஃப்கோர்ஸ் சொசைட்டியில் இருக்கிற எல்லா பீப்புளும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கு இந்த ஒரு விஷயத்துல மேல வந்து இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க, நீ வந்து ஒரு விஷயத்த கேஷுவலாக விட்டு போயிடலாமே, ஏன்னா நீ அதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற, அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல, ஒரு ப்ராபபிலிட்டியாகவே இருக்காது அது உனக்கு. ஸோ நீ இதை வந்து விட்டுடலாமே, நீ ஜஸ்ட் ஒரு கேஷுவலாகவே இருக்கலாமே, எதுக்கு நீ இவ்வளோ பெரிய ஹை கோல்ஸ் வந்து செட் பண்ணுறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஹை கோல் செட் பண்ணலாம், இந்தியாவுக்கு யாரும் கோல்டு மெடல் சில்வர் மெடல்லாம் அடிச்சிருக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ்ல யாருக்கு எந்த கேர்ள்ஸுமே வின் பண்ணிருக்கவே முடியாது. பேசுறவங்க இப்படி பேசுவாங்க, அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தான் வந்து ஓ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கமா அப்படின்வாங்க. சொசைட்டி எல்லாரும் மாறி மாறி பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க ஜெயிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்க ரெக்கக்னைஸ் ஆவீங்க, உங்களை பத்தி எல்லாருமே பேசுவாங்க, அப்புறம் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வளருவாங்க. ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் ஒரு டெஸ்டினேஷன் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம ட்ரீம்ஸ் நோக்கி தான் எப்பவுமே போயிட்டே இருக்கணும்.
3: ஓகே, என்னதான் வந்து சமூகம் நம்மளை வந்து பார்த்து அம்புகளை வீசினாலும் அந்த அம்புகளை வந்து எதுவுமே வந்து தெரியாம நம்மளுடைய குறிக்கோளை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மது ரொம்பவே அழகா சொன்னாங்க. அடுத்ததா வாழ்க்கையில பயணம் தான் முக்கியம்னு நினைக்கிற இரண்டு பேர்ல இருந்து ஒருத்தவங்க கிட்டத்தான் நம்ம இந்த கேள்வியை கேட்க போறோம். எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபேஸ்ல இந்த முடிவுகள் வந்து போதும் அப்படின்னு நீங்க வந்து திருப்தி அடையிறீங்க, அது ஏன் சொல்லுங்க அவந்திகா?
6: நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காதுன்ற போது, இல்லைன்னா அது கிடைச்சாலும் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது, மற்றவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற மைண்ட் செட்டோ இல்லை, நம்மளுக்கே அது நம்மளுக்கு சந்தோஷப்பட்ட விஷயம்தான் நம்மளுக்கு மட்டும் கிடைச்சிச்சுன்னு நினைப்போம். ஆனால் அதனால யாருக்குமே சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. அந்த டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு இது கிடைச்சதுனால எவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு நினச்சி அந்த சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டியதுதான்.
3: ஓகே, அடுத்தது சுஜா நீங்க சொல்லுங்க, எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபேஸ்ல உங்க லைஃப்ல இது போதும் நமக்கு அப்படின்னு நீங்க வந்து முடிவெடுப்பீங்க?
2: நான் எப்போ இப்படி மாறினு எனக்கு தெரியல, ஆனா நான் மாறினதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இது இல்லைன்றப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ யோசிக்கும் போது எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோம், இது இவ்வளோ சின்ன விஷயம் தானே அப்படின்னு யோசிப்பேன். இன்னொன்று என்ன யோசிப்பேன்னா, சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், ஒரு பெரிய விஷயம்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்றதையும் யோசிப்பேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது சரி நம்ம ஏன் ஆசைப்பட்டு அதுக்கு வந்து கிடைக்காம போய் அதுக்கப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுன்றதுல தான் கொஞ்சம் ஆசையவே நான் சின்ன சின்னதாக தான் வச்சுப்பேன். அதனால நான் வந்து எப்போ மாறுறேன்னு சரியாக எனக்கே சொல்ல தெரியல.
3: ஓகே, இப்போ அடுத்ததா வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் நினைக்கிற அபிகிட்ட இந்த கேள்வியை கேட்போம். இப்போ லைஃப்ல வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, இது முடிச்சா இது, இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுமே இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
8: பிளான் பண்ண மாதிரி உங்களுடைய விஷயங்கள் போகலன்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? அதில் இருந்து மீறி வர்றது உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்குமா, இல்லை அதை எப்படி நீங்கள் வந்து தாண்டி வருவீங்க அதை சொல்லுங்க. அபி,
7: எப்படின்னா பிடிச்ச விஷயம் கிடைக்காம போகிறதுன்றது வேற, நாங்கள் அதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறது வேற. இப்போ நாங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை இதுவே வந்து நம்ம வேற எந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு யோசிப்போம். அதனால நாங்கள் அந்த விஷயத்தையும் அப்படியே விட்டுற மாட்டோம், நாங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக தான் ட்ரை பண்ணுறோம், ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அந்த இடத்துல. அதனால திருப்பி திருப்பி நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுக்காக நாங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டோம். பிடிச்ச விஷயத்துக்காக நாங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ட்ரை பண்ண ரெடியாக இருப்போம்.
8: ஓகே, அடுத்ததா மது நீங்க சொல்லுங்க. வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் நினைக்கிற நீங்க, இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கலன்னா அதுல இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுல இருந்து எப்படி நீங்க வந்து வெளியே வருவீங்க, அதுக்கான முயற்சிகள் வந்து அதுக்கப்புறமா நீங்க வந்து எந்த மாதிரி எல்லாம் எடுப்பீங்க?
4: ஒரு பிளான் பண்ண மாதிரி விஷயம் நமக்கு கிடைக்காத போது அது ரொம்பவே ஹர்ட்டிங், ரொம்ப பெயின்ஃபுல்லாவே இருக்கும். அது நிறைய டைம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஃபீல் பண்ணும்போது அது ஒரு கஷ்டம் வந்து நிஜமாக ஹேண்டிலே பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், இவ்வளோ நாள் இதுக்காக வந்து ப்ராக்டிஸ் முயற்சி நிறைய எடுத்திருப்போம். அந்த ஹர்ட்டிங்காக இருந்தாலும் நாங்கள் அதை அப்படியே விட்டுற மாட்டோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிச்சு போயிட்டே தான் இருப்போம். ஏன்னா எப்போவுமே தோல் எல்லா டைமும் சக்ஸஸாகவே இருக்காது லைஃப்பில் வந்து, எல்லா டைம் நிறைய டைம் ஃபெயிலியர்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் அதை நோக்கி ஓடிட்டு தான் இருப்பேன், நான் எப்பவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன்.
8: ஓகே, இப்போ இது வரைக்குமே இந்த நாலு பேருமே வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறிக்கோளாகட்டும், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட குறிக்கோளை செட் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியா நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியமா, இல்ல வாழ்க்கையில நடக்கிற பயணம் தான் முக்கியமா, ஜேர்னி ஆர் டெஸ்டினேஷன்? நீங்க சொல்லுங்க சுஜா, எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
2: என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னி தான் முக்கியம். நான் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு ஜேர்னி தான் முக்கியம், டெஸ்டினேஷன் முக்கியம்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலுமே ஒரு ஒரு விஷயம் அவங்கள மாற்றிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், அது அவங்கள மாற வச்சிருக்கலாம். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒன்றொன்று இருக்கும் மனசில், அதுபடி அவங்க போனாலே அது போதும். இப்போ ஒருத்தவங்களுக்கு டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி அவங்க போனாலே அவங்களுக்கு போதும், அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். சிலர் ஜேர்னி தான் முக்கியம்னு நினைப்பாங்க, ஜேர்னியை பற்றி போகும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜேர்னி வச்சு தான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் அது வந்து எந்த தடங்களையும் கொடுக்கல, நான் என்ன நினச்சேனோ அதுவே தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால வந்து எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னி தான் முக்கியம். ஆனால் அடுத்தவங்கள போயிட்டு நான் இது தான் முக்கியம்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன்.
8: அடுத்ததா மது நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில ஜேர்னியா டெஸ்டினேஷனா, வாழ்க்கை பயணம் தான் முக்கியமா, இல்ல வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் அமைச்சு அதை நோக்கி ஓடுறதுதான் முக்கியமா?
4: இப்போன்னு இல்லைன்னா எப்பவுமே டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட பிளஷர் வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தன் ஜேர்னி. ஸோ எப்பவுமே டெஸ்டினேஷன் தான்.
8: ஓகே, அடுத்ததா அவந்திகா நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியமா, இல்ல வாழ்க்கைய பயணத்தை ரசிச்சுக்கிட்டே போறதுதான் முக்கியமா?
6: நான் முதல்ல எல்லாம் பார்க்கும்போது நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டதில் ஜேர்னியும் நம்மளால சந்தோஷமாக வச்சுக்க முடியும், ஜேர்னியிலேருந்தும் நம்ம நிறைய கற்றுக்க முடியும், டெஸ்டினேஷன் மட்டுமே நம்மளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் கண்டிப்பாக ஜேர்னின்னு தான் சொல்லுவேன்.
8: ஓகே, அடுத்ததா அபி நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியமா, இல்லை வந்து வாழ்க்கையோட பயணத்தையும் அப்படியே ரசிச்சுட்டே போகிறது முக்கியமா?
7: என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லுவேன். வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சுட்டு நம்ம அதுக்காக என்ன பண்றோமோ அதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டண்டா இருக்கணும். லைஃப் எப்படினாலும் போகும், அதனால அந்த ஃப்ளோலயே போகலான்னு நம்ம இருக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நம்ம அதுக்காக ஒர்க் பண்றது தான் கரெக்ட்.
8: நம்ம இந்த நிகழ்ச்சியோடைய கடைசி நொடிகளுக்கு வந்துட்டோம். வாழ்க்கையில பயணம் தான் முக்கியமா, இல்ல வாழ்க்கையோட குறிக்கோள் தான் முக்கியமானு இந்த நான்கு பேர் நம்மளுக்கு நிறையவே சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள்லாம் ஏற்பட்டது, அதனால அவங்க என்னென்னலாம் சந்திச்சாங்கன்றதையும் நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவங்கவுங்க என்னென்ன இன்னல்களையும் சந்தோஷத்தையும் ஃபேஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அதனால வாழ்க்கை பயணமோ இல்ல வாழ்க்கையில குறிக்கோளோ எதுவா இருந்தாலும் அந்த வெற்றி மற்றும் சந்தோஷ பாதையை நோக்கி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே துர்கா. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது.
10: Hi, this is Leon James and you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. my social message would be just be good people, be kind, and just help everyone, I guess. That's all. Hi, na Leon James. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
11: You are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. I'm Sukanya from BCom A&F department. I'm here to present you a Carnatic song, Kanjadalaya Dakshi, Ragam Kamala Monogari, Thalam Adi. Hope you'll enjoy it.

நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
1: ஏய் பரவாயில்லடா.
2: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டிப்பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி
2: பலமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம்,

0: ஆழமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு பி என் பணிக்கர் பவுண்டேஷன், செம்கா, சிஆர்ஏ மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து பெருமையுடன் வழங்கும் வாசிப்பு திருவிழாவில் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் இதுவரை படிக்காத புத்தகத்தை எனக்கு பரிசாக எவர் தருகிறாரோ அவரே எனது சிறந்த நண்பர் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். ஆமாங்க, புத்தகங்களை பற்றியும் புத்தகங்களோட பெருமையை பற்றியும் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போகலாம். பொதுமக்களிடையே புத்தக வாசிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த கேம்பெயினை நாங்கள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திருமதி கிரிஷ்மா அவர்கள். கடந்த 4 வருடங்களா லைப்ரரினா பணிபுரியும் திருமதி கிரிஷ்மா அவர்கள் தற்போது புகழ்பெற்ற எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில சீஃப் லைப்ரரினா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா பணியாற்றிட்டு வராங்க. வணக்கம் கிரிஷ்மா.
1: வணக்கம் மேடம்.
0: நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்கோர்ஸ் லைப்ரரியன் கட்டாயம் நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனா முதல்ல கிரிஷ்மா அவர்களை இந்த புத்தக உலகத்திற்கு கூட்டிட்டு போனது யாரு? யாரெல்லாம் உங்களுக்கு இந்த புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க? இந்த ஆர்வம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் தூண்டி விட்டது கிரிஷ்மா?
1: நான் ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல வந்து எனக்கு புத்தகங்கள் நான் வந்து ஒரு மலையாளி, அதனால தமிழ்ல கொஞ்சம் பேசுறது கஷ்டம். பட் எனக்கு தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப அருமையா பேசுறீங்க.
1: சோ ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து எனக்கு புத்தகங்கள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை விட நான் வந்து புத்தகங்கள்ல தான் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தேன். அதனால நான் வந்து லைப்ரரிஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் டைம்லயும் பிரேக் டைம் அந்த மாதிரி வரும்போது நான் ஸ்ட்ரெயிட்டா லைப்ரரிக்கு தான் போயிடுவேன். அப்போ லைப்ரரிஸ்ல தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே பார்த்தேன், அதுதான் புக்ஸ். அந்த புக்ஸ்ல தான் ஐ ஸ்டார்டட் டிராவலிங் ஆல்சோ. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ரீடிங்ன்றது ஒரு பவர். நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என்னோட அக்கா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளோட புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு ஐ எம் ஏபிள். சோ அதனாலேயே வந்து ஐ வாஸ் திங்கிங் லைக் இட் இஸ் மை பவர் டு ரீட் அ புக். ரீட்ன்றது வந்து வாசிக்கிறது எல்லாராலையும் வாசிக்க முடியாது,
0: கட்டாயம்.
1: இப்ப வந்து நீங்க ஒரு லெட்டர் பார்த்தா மேபி நீங்க அந்த புத்தகத்துல எழுதி இருக்கிறது நீங்க பார்த்து படிக்கலாம். பட் படிச்சா கூட அது உங்களுக்கு மைண்ட்ல வர்றது இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அந்த கண்டென்ட் என்னன்னு நீங்க அப்படியே யோசிப்பீங்க. ஆனா ஒரு புத்தகம் நீங்க பார்த்து அதை படிக்கும் போது வந்து நீங்க சம்டைம்ஸ் வந்து சும்மா படிக்கலாம், ஆனா அது உங்க மனதுல அது வந்து வராது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் தட் விஷுவலைசேஷன் பவர். நான் வந்து புத்தகம் படிக்கும் போதே வந்து ஐ ஸ்டார்ட் டு விஷுவலைசிங் வாட் ஐ வாஸ் ரீடிங். நான் படிக்கிற வந்து எனக்கு ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி, ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு மைண்ட்ல இமேஜினேஷன் இருந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வயசுலயே. சோ நான் வந்து கொஞ்சம் புத்தகங்கள் அதிகமா தேடி கண்டுபிடிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பிரேஷன், ஐ மீன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பாக்குறது ஷெர்லாக் ஹோம்ஸோட புக்ஸ் தான். ஆர்தர் கோனன் டாயிலோட ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் வந்து நான் படிச்ச ஸ்கூல் லைப்ரரியில ஒரு பெரிய ஒரு குண்டு ஒரு தடி புக் ஐ ஹவ் எவர் சீன், ஒரு கம்ப்ளீட் கலெக்ஷன் அங்க இருந்துச்சு. சோ நான் அதை தான் தேடி ஃபர்ஸ்டா பினிஷ் பண்ண, ஒரு டோட்டலா பினிஷ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2000 pages அந்த புக் இருந்துச்சு.
0: அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு கிரிஷ்மா?
1: நான் வந்து ஒரு அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான் அது பினிஷ் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நான் லைப்ரரிஸ்ல போய் சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் புத்தகம்ன்றது மட்டும் இல்ல, ஒரு வாசிப்ப வந்து அந்த நேசிக்கிற ஒரு இது வர்றது வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் படிக்கும் போதுதான். ஏன்னா எனக்கும் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது எழுதுறதும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதும் அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல தான். அதுக்கப்புறம் பார்த்தா நான் லைப்ரரின்ற ஒரு ட்ரீமே எனக்கு இருந்ததில்ல ஸ்கூல் படிக்கும் போது. எனக்கு வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும் தான் ஆசை. நான் பழைய திங்ஸ் வந்து என்ன
0: சொல்ற
1: ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா எப்படியோ தெரியல அந்த ஒரு ஆசையை விட எனக்கு அப்புறமா இந்த புத்தகங்கள் எனக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் காலேஜ்ல படிக்கும் போது வந்து யூனிவர்சிட்டி லைப்ரரிஸ்ல நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அங்கே வந்து ஏதோ எனக்கு அந்த ஒரு சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் அந்த எப்படி அந்த யூனிவர்சிட்டி லைப்ரரியில ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சேன். அப்பதான் பேக் எண்ட்ல ஐ ஸ்டார்டட் வர்க்கிங் ஆன் ரிசர்ச்சிங் அபவுட் லைப்ரரி சயின்ஸ் ஒரு கோர்ஸ். அப்போ அது வந்து ஒரு கோவிட் டைம்ல தான் ஐ சா ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் இன் லைப்ரரி சயின்ஸ் பார்த்தேன். அது போய் என்ரோல் பண்ணிட்டேன். அதுல எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. அங்க அந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ் 6 months கோர்ஸ் தான். அது கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து அங்கேயே என்னோட டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க, நீ இதுல பிஜி கோர்ஸ் கூட பண்ணு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே. எனக்கு அப்பா ஆனா அந்த அளவுக்கு அதை பத்தி தெரியாது. கோவிட்னால எனக்கு வந்து என்ன பண்ணணும் எந்த ஐடியாவும் இல்ல. வெளியில போய் படிக்கிறதுக்கும் வீட்டுல விட மாட்டாங்க, அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. சோ நான் வந்து பிஜிக்காக லைப்ரரி சயின்ஸ் எடுத்து படிச்சு அந்த செகண்ட் இயர்லயே வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சது. அப்படிதான் வந்து இப்போ
2: லைப்ரரிக்குள்ள போய் உங்களோட இதை ஆரம்பிச்சு நீங்க ஒரு லைப்ரரியா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க.
1: எனக்கு அந்த அமைதியான இடம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்.
2: நான் இந்த கேள்வி நிறைய பேர்ட்ட கேட்கும் போது என்னோட அப்பா அறிமுகப்படுத்தினாங்க அம்மா அப்படின்னு யாராவது நண்பர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. முதல் முறையா தன்னைத்தானே போய் ஒரு புத்தகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு நபர் இப்பதான் கேக்குறேன்.
1: எனக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் இந்த ஃபீல்ட்ல எனக்கு கிடையாது. ரோல் மாடல்ன்ற ஒரு இதுவே இல்ல. ஆனா மென்டர்ஸ் இருக்கு. அது வந்து பிஜி படிக்கிற டைம்ல தான் என்னோட ஹெச்ஓடியா இருந்த மேடம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்கதான் எனக்கு இந்த இன்டர்ன்ஷிப் போறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டுக்காக இன்டர்வியூக்கு கொஞ்சம் வெளியில கூட அகமதாபாத்ல எல்லாம் போறதுக்கெல்லாம் அவங்கதான் இன்ஸ்பயர் பண்ணாங்க. டாக்டர் பி மினி தேவி அவங்கதான் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு மென்டரா இருந்து ஒர்க் பண்ணி. பட் உள்ள எனக்காக அந்த ஒரு ஒரு தாட் வந்தது தனியா ஆன் மை ஓன் தான்.
2: கரெக்ட் தான். சிற்பி தானே தானே செதுக்கிக்கிற அந்த சிற்பி மாதிரி தான் இருந்திருக்கீங்க அந்த வகையில. வெரி குட். இப்ப நம்ம புத்தகங்களை பத்தி பேசும்போது அப்கோர்ஸ் நம்மளோட வயது ஏற ஏற நம்மளோட ரசனைகள் மாறுபடும் இல்லையா, அந்த வகையில நம்மளோட புத்தகத்தோட தேர்வு மாறுபடும். சோ நீங்க சொல்லுங்க உங்களோட டீனேஜ்ல உங்க அடல்ட் ஏஜ்ல எந்த மாதிரி புத்தகங்களை நீங்க போய் விரும்பி படிச்சீங்க, அண்ணா அந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
1: ஷூர். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்கூல் டைம்ல வந்து எனக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் அந்த டைப் ஆஃப் புக்ஸ் வந்து எஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிடெக்டிவ் நாவல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அகதா கிறிஸ்டியெல்லாம் ரொம்ப நேசிச்சு படிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டா வாசிச்சுட்டே இருப்பேன். அதனால அந்த ஒரு டிடெக்டிவ் ஜானர் எனக்கு ஒரு டீனேஜ் டைம்ல ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கணும்னு யோசிச்சதுனால ஒரு காலேஜ் டைம்லயோ அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் என்ன மலையாளத்திலே நிறைய ஆதர்ஸ் இருக்காங்க. சோ நான் மலையாளத்துல ரொம்ப நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். கே ஆர் மீரா, பென்யமின் அந்த மாதிரி ஆதர்ஸோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப நேசிச்சு படிச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் வர மாதிரி புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மஞ்சவேல் மரணங்கள் பை பென்யமின் அதெல்லாம் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கே வந்து ரிலேட்டபிளா இருக்கும். பேஸ்ட் ஆன் ட்ரூ இவென்ட்ஸ் சொல்லுவோம்ல மூவிஸ் வரும்போது. அதே மாதிரி புக்ஸ்லயும் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பத்தி பேசுற நிறைய புக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சொசைட்டில எதிர்படுற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்ல, இப்போ இன்இக்வாலிட்டி இல்ல அந்த கலாச்சாரம் அதை பத்தி சோசியல் இஷ்யூஸ் அதே மாதிரி கஸ்டம்ஸ் நம்மளோட எல்லா அந்த மாதிரி ஒரு சோசியல் செட்டப் பத்தி பேசுற புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிச்சது வந்து ஹியூமானிட்டிஸ் தான் 12th ஸ்டாண்டர்ட்ல. சோ எனக்கு சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி நான் சொன்னல ஐ வாண்டட் டு பிகம் அன் ஆர்க்கியாலஜிஸ்ட். சோ எனக்கு ஹிஸ்டரி ரிலேட்டடா கூட ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அந்த மாதிரி புக்ஸையும் ரொம்ப தேடி பிடிச்சு
2: படிச்சிருக்கீங்க. ஓகே. இப்ப நம்ம புத்தகங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த கேள்வி வந்து நான் கண்டிப்பா தவிர்க்கவே முடியாது. எவ்வளவுதான் ஜானர்ஸ் இருந்தாலும் நமக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் சில ஜானர்ஸ் சொல்வோம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதை நீங்க எதை சொல்வீங்க கிருஷ்மா?
1: ஜானர்ல வந்து இப்போ எல்லாருக்கும் பிடிக்கிறது அதுலயே வந்து ஒரு கஸ்டமைசேஷன் இருக்கும், ஒரு பர்சனலைசேஷன் இருக்கும்.
2: கண்டிப்பா
1: எனக்கு பிடிச்சது மேபி உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அது வந்து அந்த ரீடரோட டேஸ்ட் தான். எனக்கு வந்து அந்த ரீடர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் எப்பவுமே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பாக்குற ஒரு விஷயம் அஸ் எ லைப்ரரி. இப்ப எனக்கு பிடிச்ச ஜானர் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்காது. சோ ஐ எம் நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் சொல்ல போறேன். சோ அது வந்து அந்த அளவுக்கு இட்ஸ் நாட் ஐ எம் நாட் பைண்டிங் இட் யாருக்கிட்டே அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றதுக்கு இல்ல. எனக்கு வந்து டிடெக்டிவ் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாவல்ஸ்ல நாவல்ஸ் கேட்டகரியில டிடெக்டிவ் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை ஒரு டைம்ல நான் வந்து நிறைய ஹாரர் நாவல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் கொஞ்சம். இப்ப ரீசெண்டா வந்து நிறைய இங்கிலீஷ்லயே வந்து நிறைய புக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பிளாட் எல்லாம் வந்து ட்விஸ்ட் ஆகுறது பார்த்தா வி வில் ஃபீல். இப்ப சைலண்ட் பேஷன் ரீசெண்டா ஒரு புக் படிச்சேன். வெரி அமேசிங்லி வெரி பிரில்லியன்ட்லி ரிட்டன். இப்ப கூட இங்க காலேஜ்லயே வந்து நிறைய பசங்க அந்த புக் எல்லாம் படிச்சுட்டு வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் இது நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்குன்னு. இன்னொரு ஜானர் என்னன்னா கிரைம் த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம மித்தாலஜிக்கல் புக்ஸ் வந்து நான் ரொம்ப நேசிச்சு படிச்சிருக்கேன். ஒரு டைம்ல அமிஷோட புக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு, த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுஹா. அப்புறம் அதோட சீரீஸ் நிறைய வந்திருக்கு, ராவண சீதா ஜாயன் ஆஃப் இக்ஷாகு அப்படி சொல்லிட்டு நிறைய புக்ஸ் லிஸ்டா வந்திருக்கு. அதெல்லாமே நான் வந்து
2: படிச்சிருக்கேன்,
1: அந்த ஃபுல்லா அந்த சீரீஸ் ஃபுல்லா படிச்சிருக்கேன். அந்த மாதிரி புக்ஸ் பிடிக்கும். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாமே யோசிச்சுட்டு நான் வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவே வந்து அவ்வளோ பெரிய ஆதர்ஸோட புக்ஸ் எல்லாம் இல்ல, சேதன் பகத்தோட கொஞ்சம் புக்ஸ் நான் டீனேஜ்ல ட்ரை பண்ணிருக்கேன். அதுவும் கொஞ்சம் புக்ஸ் இப்போ நீங்க புதுசா வாசிக்கிறதுக்கு ஒரு ட்ரை அட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து யாருக்கு வேணா சரளமா படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு புக் தான் சேதன் பகத்தோட எல்லா புக்குமே. ஏன்னா லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரீடரா இருந்தா கூட நீங்க வந்து ஈஸியா அதை படிக்கலாம். அந்த அதுலயே வந்து நிறைய பேர் வந்து சேதன் பகத்துக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க ஒரு டீனேஜரா இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பட்டிங் ரீடரா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா சேதன் பகத் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுல லாங்குவேஜ் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, அந்த ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க த வே ஹி இஸ் ரைட்டிங் புக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா, அது நார்மலி என்கேஜிங்காவும் இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த டீனேஜ் மைண்டுக்கு அது கரெக்டா இருக்கும், அது ஒரு விஷயம். அப்புறம் நான் அதையும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற ஏதாவது ஒரு இது ட்ரை பண்ணலாம்னு பார்த்து கொஞ்சம் இந்தியன் ஆதர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டா எழுதி இருக்கிறவங்களை நான் ட்ரை பண்ணிட்டேன். அதுதான் வந்து அமிதாப் கோஷ்னு ஒரு ஆதர் இருக்காங்க, அவங்களோட சி ஆஃப் பாப்பிஸ், அப்புறம் ஒயிட் டைகர், அது மூவி கூட இருக்கு ஒயிட் டைகர் வந்து. அந்த மாதிரி அந்த ஆதரோட நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன், அதுவும் ரொம்ப டீப்பா இருக்கும். நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ரீடர்னா ஒரு அட்வான்ஸ் லெவல்ல நீங்க அமிதாப் கோஷோட புக்ஸ் ட்ரை பண்ணலாம். அதை விட இப்போ ஸ்கூல் கிட்ஸ் அதுல இருந்தே ஆக்சுவலா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நம்ம பேரண்ட்ஸ் வந்து போன் குடுக்கறதுக்கு பதிலா ஒரு புக் வந்து உங்க பசங்களுக்கு சாப்பிடுற டைம்லயோ இல்ல ஏதாவது ஒரு இதுல நீங்க ஸ்டோரி சொல்லிக்குள்ள பெட் டைம் கூட நீங்க வந்து ஒரு புக்கை வச்சு பாப்பா தூங்க வைக்கும் போது நீங்க வந்து ஒரு புக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி வந்து சொல்லி கொடுக்கலாம். அப்ப அந்த அதுக்கு கூட இந்த சுதா மூர்த்தியோட புக்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஈவன் ஃபார் தி ஓல்டர் ஏஜ்ல கூட நீங்க வந்து வயசா அந்த மாதிரி ஒரு டைம்ல கூட நீங்க வந்து சுதா மூர்த்தியோட புக்ஸ் படிக்கலாம். ரொம்ப லைட் ஆர்கே நாராயண், இட்ஸ் வெரி லவ்லி புக்ஸ். அதுவும் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டிங்கா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஹெவி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நைட் வந்து தூங்குற டைம்லயோ கொஞ்சம் முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைட் ரீடிங் நீங்க படிச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னா நீங்க காலையில வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நீங்க எழுந்துக்கலாம்.
2: ஆமா கண்டிப்பா.
1: நான் வந்து எப்பவுமே பெட் பக்கத்துலயே ஒரு சின்னதா ஒரு புக் ஷெல்ஃப் நான் வச்சிருப்பேன்,
2: ஒரு லைப்ரரி
1: ஆச்சரியப்படணும். சோ ஏன்னா நான் எங்க போனாலும் என்கிட்ட கண்டிப்பா புக்ஸ் இருக்கும். சோ பெட் பக்கத்துலயே வந்து சின்னதா ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி நான் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சோ டக்குன்னு ஒரு குயிக் ரீடு, எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வரல, போன் பார்த்து பார்த்து கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு புக் எடுத்து கொஞ்ச நேரம் படிக்கும் போது தூக்கம்
2: வந்துடும்.
1: அது ஒரு மெடிசின். இஃப் யூ ஹாவ் இன்சோம்னியா அந்த மாதிரி தூக்கம் வராத ஒரு ஆளு நீங்க அப்படின்னா நீங்க புக் படிக்கலாம், அதான் பெஸ்ட் மெடிசின். அது மட்டும் இல்ல நீங்க உங்களோட இமேஜினேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். எல்லா ஸ்டேஜ்லயுமே ரீடிங் ஓட அந்த ஒரு இம்பாக்ட் வரும் கண்டிப்பா. அதுக்கு ரீடிங்க்கு வந்து இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் படிக்க முடியும், இந்த ஏஜ் அப்படின்னு கிடையாது. அவங்களோட ஜானர் வந்து நீங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்கணும்.
2: சோ வயதுக்கு தகுந்தாப்ல ஜானரோட செலக்சனும் இருக்குல்ல.
1: ஆமா அதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன், இட் வாஸ் மை சாய்ஸ். நான் தான் வந்து எந்த
2: டீனேஜ்ல இது கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தா டீப்பா
1: நான் வந்து ட்ரை பண்ணலாம், அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னோட ஒரு புது புக். சம்டைம்ஸ் வந்து நான் புக்கோட கவர் வச்சே நான் வந்து கவர் ப்ளர்ப் மட்டும் படிச்சே நான் வந்து புக்க சூஸ் பண்ணுவேன், இது எனக்கு இன்ட்ரஸ்டட் ஏரியா தான்.
2: சரி இது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சூஸ் ஆவது, டோன்ட் ஜட்ஜ் தி
1: புக் பை கவர். ரொம்ப நேசிச்சு படிச்சிருக்கேன் அவங்களோட எல்லா புக்ஸுமே நான் படிச்சிருக்கேன். ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ், லாஸ்ட் சிம்பிள், டாவின்சி கோடு, ஆல் தட்.
2: அதுலயே கூட வந்துச்சு,
1: எஸ் அதுலயே நிறைய இருக்கு. என்ன டிசெப்ஷன் பாயிண்ட், டிஜிட்டல் ஃபோர்ட்ரஸ், இந்த மாதிரி மாதிரி புக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த பிளாட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ரிட்டன் இன் அமெரிக்கன் பேஸ்ட், இல்ல பிரெஞ்சு, பிரான்ஸ், பாரிஸ் இதெல்லாம் தான் தீம்ல வரும். நான் உண்மையை சொல்றேன், நான் வந்து இந்த டாவின்சி கோடு படிக்கும் போது ஐ வாஸ் ரீடிங் தட் புக் இன் மலையாளம் ஃபர்ஸ்ட்ல. அது படிச்சுட்டு இருக்கும் போது நான் விஷுவலைஸ் பண்ண அந்த லூவ்ரு மியூசியம், பாரிஸ் லூவ்ரு மியூசியம், அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்டே எனக்கு வருது. அப்புறம் சும்மா எப்போ இது படிச்சிருக்கேனே, மூவி பாக்கல, அதான் ரொம்ப லேட்டரா தான் மூவி ஆக்சுவலா நான் இன்னும் பாக்கல, புக்ஸ் புக் தான் படிச்சிருக்கேன். லூவ்ர மியூசியம் நான் கூகுள்ல பாக்கும் போது நான் இமேஜினேஷன்ல பார்த்த அதே மாதிரி இருந்துச்சு. ஐ அம் டெல்லிங் யூ அபவுட் தி பவர் ஆஃப் த ரைட்டர், அந்த ரைட்டர் டிஸ்கிரிப்டிவ், அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பக்காவா நான் இமேஜினேட் பண்ண மாதிரியே ரியல்ல இருக்குது. நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த லூவ்ர மியூசியம் இருக்கிற அந்த ஷேப், ஒரு ட்ரை ஒரு இது இருக்கும் பிரமிட் மாதிரி, அது வந்து ஆக்சுவலா நான் படிக்கும் போது நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணேனோ அதே மாதிரிதான் ரியல்ல இருக்குது.
2: இது வந்து அந்த ஆத்தருக்கான வெற்றி தான்.
1: ஆமா, அதனால டான் பிரவுன் புக் வந்து நீங்க கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா அதுல ரொம்ப நிறைய வேர்ட்ஸ் வொக்கேபுலரி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நீங்க பேசுறதுக்கோ இல்ல நீங்க வந்து ஏதாவது எழுதுறதுக்கோ சரி, நிறைய வொக்கேபுலரிஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் அந்த வேர்ல்ட பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும், அமெரிக்கன் கல்ச்சர் அந்த மாதிரி. அதுல மெயினா மெயின் ப்ரோட்டகோனிஸ்ட் வந்து எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கும், ராபர்ட் லாங்டன் சொல்லிட்டு. அதனால வி வில் ஃபீல் அ கனெக்ஷன் டு ஹிம். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லும் போது ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ஏன்னா எல்லா ஸ்டோரியிலுமே ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் மெயின். ஆமா, அந்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ராபர்ட் லாங்டன் வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டா மாறிடும் கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் புக்ல இருந்து அவங்கள பாக்கும்போது அவன்தான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி. சோ இட்ஸ் அன் அட்வென்ச்சரஸ் கைண்ட் ஆஃப் திங். நம்ம படிக்கும் போது வந்து இன்னும் இன்னும் ஆர்வமா படிக்கிறதுக்கு ஒரு இது வரும். சோ அந்த ஜானர் நான் ரொம்ப ட்ரை பண்ணி இன்ட்ரஸ்டா படிச்சிருக்கேன்.
2: சோ உங்களோட ஃபேவரட் ஆத்தர்ஸ் நான் யாரை சொல்வீங்க? அந்த வகையில உங்களுக்கு எதெல்லாம் ஈர்க்கப்பட்டீங்க, அந்த கதைக்களமா நரேட்டிவா எதுல நீங்க ஈர்க்கப்பட்டீங்க
1: அப்படின்னா? எனக்கு விமன் ஆதர்ஸ், நான் கொஞ்சம் ஃபெமினிஸ்ட் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசல, பட் எனக்கு வந்து விமன் போர்ட்ரே பண்றது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா விமனோட இமேஜினேஷன் விஷுவலைசேஷன் இஸ் சொல்லல, அந்த ஐ மீன் மேல் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டவுன் அந்த மாதிரி சொல்லல, பட் ஐ அம் டெல்லிங் யூ லைக் எம்பவரிங்கா இருக்கும். அண்ட் தேர் விஷுவலைசேஷன் அவங்களோட போர்ட்ரேட் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அது வந்து ரொம்ப நான் படிக்கும் போது எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. வென் வி ஆர் ரீடிங் அ புக் ரிட்டன் பை அ வுமன், அதுல இருக்கிற அந்த டீடைலிங் வந்து மேபி இருக்கலாம், இருந்தாலும் சம்டைம்ஸ் நீங்க நிறைய படிக்கிறவங்கனா நீங்க வந்து எக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, உங்களோட ஒப்பீனியன் நீங்க வந்து சொல்லலாம்.
2: மேபி அவங்க வந்து இதே வரைக்கும் ஆண்கள் போறாங்க, இதயத்துக்குள்ள போய் பெண்கள் எழுதுவாங்க.
1: கரெக்ட் கரெக்ட், அதுதான். எஸ், நிறைய விஷயங்கள் ஆணுங்கள் வந்து கொஞ்சம் பெரிஃபரலா பேசி அந்த மாதிரி ஒரு இருக்கும். அந்த ஃபீலிங்கும் இமோஷன்ஸ் கன்வே பண்றதும் வந்து சம்டைம்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பேசுறது, அந்த அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்து மேபி கொஞ்சம் டவுனா இருக்கும். பட் விமன் தான் கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க, அது ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கும். அதனால மலையாளத்துல வந்து கே ஆர் மீரான்னு ஒரு இருக்காங்க, சோ ஷீ இஸ் மை ஃபேவரட், எவர் ஃபேவரட். ஐ யூஸ் டு ரைட் லைக் ஐ டோல்ட் யூ, சுதா மூர்த்தி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வேற நிறைய ஆதர்ஸ் சொல்லலாம். தமிழ்ல எனக்கு ஆக்சுவலா அவ்வளோ ஆதர்ஸ், எனக்கு லேடி ஆதர்ஸ் நீங்க சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு.
2: தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க, சிவசங்கரி, இவங்க ராஜம் கிருஷ்ணன் அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, டக்குல எனக்கு தோணல, ஆனா நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமா, நிறைய லேடி ஆதர்ஸ் இருக்காங்க. இப்போ வெளியில கூட இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜே கே ரவுலிங், அவங்கதான் ஹாரி பாட்டரோட, அவங்க நிறைய பேர் அதே இப்ப அனாகுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம இந்தியன் ஆதர்ஸ் வரும்போது அமிதாவ் கோஷோட ரைட்டிங்ஸ் எனக்கு பிடிக்கும், அமிஷ் வர்ஸ், இதெல்லாமே ஆக்சுவலா பேசிக். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லைப்ரரி என்ன நிறைய புக்ஸ் படிக்கும்ன்றது இல்ல, என்கிட்டயும் வந்து நானும் ஒரு ரீடிங்ல வந்து நான் கொஞ்சம் எனக்கு என்னோட பிரெஃபரன்ஸ்
2: ஒத்துக்கறீங்க பாருங்க, அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க.
1: அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் வந்து புக்ஸுக்கு கூடவே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், பட் சம்டைம்ஸ் எனக்கு அந்த ஒரு புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது.
2: அது
1: ஆமா, when you are a professional librarian-ஆ நீங்க அந்த மாதிரி இருக்க முடியாதுதான். அது இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி, நீங்க எந்த எந்த லைப்ரரியில ஒர்க் பண்றத பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும். நான் இப்ப ஒர்க் பண்ற எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் லைப்ரரியில என்ன எப்படின்னா, ரொம்ப வைப்ரண்டா இருக்கும், எப்பவுமே ஆக்டிவா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றதும் சரி, ஃபேக்கல்ட்டி கிட்ட இன்டராக்ட் பண்றதுலயும் சரி, எனக்கு டைம் போயிடும். அதுக்கு அந்த ஒர்க் டைம்ல எனக்கு புக் படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. வீட்டுக்கு போனாலும் சரி, ஐ வில் பி ஹேவிங் மை பர்சனல் லைஃப்.
2: எஸ்
1: இப்போ 10 to 6 ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். சோ ஐ மிஸ் மை குட் ஓல்ட் டைம்ஸ் வென் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் ஃபார் ரீடிங்.
2: ரீடிங் ஓகே,
1: டீனேஜ் டைம்லயும் சரி, காலேஜ் டைம்லயும் நான் நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்குன்ற 1 hour 2 hour உட்காந்து அப்படியே படிப்பேன். ஆனா இப்ப வந்து அந்த ஒரு 20 minutes 15 minutes தான் என்னோட ரீடிங் ஸ்பேன் ஆஃப் டைம்.
2: நீங்களும் இல்ல கிருஷ்ணா, நிறைய பேர்
1: நிறைய பேர் அப்படிதான்.
2: நிறைய வர்க்கிங் வுமன்
1: இன்னொரு ஒரு ஈவில் திங் விச் இஸ் ஸ்பாயில்ட் தி ரீடிங் ஹேபிட் ஆஃப் பீப்பிள் இஸ் தி போன்.
2: நானும்
1: அப்படிதான். எப்போ என்கிட்ட போன் வந்துச்சோ அதுல இருந்து ஐ எம் மோர் இன்டு தி சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங், டூம் ஸ்க்ராலிங் தான் இப்ப எல்லாம். அப்புறம் ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு மின்ரா அந்த மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல போய் ஏதாவது பாத்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்துச்சு. அப்புறம் சாட்டிங், மெசேஜிங், குரூப்ஸ், கனெக்டிங் வித் பீப்பிள், இதுலயே நம்ம டைம்
2: குறிப்பிட்ட காலம் மொபைல் வந்த பொழுது நம்ம அதை பண்ணுவோம். ஆனா லேட்டர் வி வில் ரியலைஸ் ஆஹா, நம்ம வந்து நம்ம மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போகணும் அப்படின்னு
1: தாட் இருந்தா கூட நம்மளால போக முடியாத அளவுக்கு நம்ம போனுக்கு அடிக்ட்
2: ஆயிடும்.
1: அதுதான் ஒரு மெயின் திங் எனக்கு வந்து. ஆக்சுவலா எப்பவுமே இதுல இருந்தெல்லாம் ஒரு டிஸ்கனெக்ஷன் வந்து பேக் டு அந்த ரீடிங் ஹேபிட், அதுல போகணும்னு ரியலான ஒரு தாட் நான் சொன்னேன், அந்த இமேஜினேஷன். படிக்கும் போது எனக்கு வர அந்த இமேஜினேஷன் வந்து இப்போ எனக்கு ஐ மிஸ் இட் வெரி பேட்லி.
2: சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ஐ கேன் ரிலேட் டு
1: தட். லாட் ஆஃப் புக்ஸ் நான் படிச்சிருக்கேன் மேம். அதாவது இப்போ ஃபிக்ஷன்லயே வந்து நிறைய புக்ஸ் அந்த டைம்ல, அந்த ஸ்கூல் டைம்ல அதுதான் கரெக்டான திங்ஸ். ஃபிக்ஷன்ஸ் நம்ம நிறைய படிக்கலாம், அப்பதான் அந்த இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வரும், உங்களோட ரைட்டிங் ரீடிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அது எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் யூபிஎஸ்சி சிடிஎஸ் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன். சோ ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தி சிவில் சர்வீஸ் ஆல்சோ. அதுலயே வந்து தி மெயின் திங் இஸ் ரைட்டிங்.
2: ஓகே,
1: அப்ப ரைட்டிங் பார்ட் வந்து அந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ரீடிங் யூஸ் டு ஹெல்ப் மீ அ லாட்.
2: அப்பா நீங்க சொல்லும் போதே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ரீடிங் வந்து உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து கம்மியா படிப்பீங்கன்னு சொல்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளவு படிச்சதே வந்து இந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சீரியஸா மேபி டைம் கிடைச்சா நிறைய.
1: ஐ நெவர் ரெட் இனஃப் இன் அவ்வளவு புக்ஸ் நான் டெய்லி
2: இருக்கு மேபி படிக்கிறதுக்கு.
1: அதனாலதான் பிகாஸ் ஐ நோ எவ்வளவு புக்ஸ் ஆர் பீங் பப்ளிஷ்ட் எவ்ரி டே, எவ்ரி சிங்கிள் டே நியூ புக் இஸ் கமிங் அவுட். அதனால ஐ நோ தேர் இஸ் அ ஒரு என்ன சொல்றது, நான் படிக்க வேண்டிய புக்ஸ் நிறைய இருக்கு.
2: கிரிஷ்மா நீங்க ஒரு லைப்ரரினால இதை கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு வந்து மத்தவங்களோட புக்ஸ் பத்தி நிறைய தகவல்கள் தெரியும். அந்த வகையில இந்த புத்தகங்கள் வந்து விருது பெற்ற புத்தகங்கள், இந்த புத்தக ஆசிரியர் விருது பெற்றவர் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்தவங்களோட. சோ அதனால இதுக்கு தனியா ஆர்வம் காட்டுவீங்களா கிரிஷ்மா?
1: எப்படி புதுசா இப்ப ரிலீஸ் ஆகிற புக்ஸ் இல்ல புக்கர் பிரைஸ், புலிட்சர் பிரைஸ் அந்த மாதிரி நிறைய மேன் புக்கர் பிரைஸ் நிறைய புக் பிரைஸ் வருது இல்ல, அதே மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைப்ரரியில இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவேன் ஆல்ரெடி இருக்கிறதுல என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்கு, இந்த புக் இருக்கா, அந்த கிளாசிக் புக் ஆனா இங்க இருக்கா இல்லையா, நான் செக் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல எனக்கே வந்து பர்சனலி ஒரு ஃபேசினேஷன் இருக்கும், இவங்களுக்கு ஏன் இந்த புக் கிடைச்சு அவார்டு கிடைச்சிருக்கு. சோ அந்த புக்ல என்ன அந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய அவார்டு கிடைக்கிறதுக்கு அந்த புக்ல என்ன இருக்கு அப்படி ஒரு கியூரியோசிட்டி கண்டிப்பா இருக்கும். சோ நானும் அதே மாதிரி நிறைய புக்ஸ் தேடி படிச்சிருக்கேன். இப்ப காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பை அருந்ததி ராய், நான் சொல்ல மறந்துட்டேன் என்னோட ஃபேவரட் ஆதர் நான் சொன்னேன் இல்லையா, அருந்ததி ராய் இஸ் மை ஒரு ஃபேவரட். எஸ், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், அண்ட் அவங்களோட இப்ப ரிலீஸ் வந்து மதர் மேரி கம்ஸ் டு மீ ஆசாதின்னு ஒரு புக் எழுதி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவங்களோட ரைட்டிங் வந்து மோஸ்ட்லி எஸ்ஸேஸா தான் இருக்கும், அதுலயே வந்து ஸ்டோரிஸ் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா கூட அதுலயே வந்து அவங்களோட அது அவங்களோட லைஃப் ஆன் ஆக்சுவலா எனக்கு சொல்ல தெரியாது, பட் நிறைய எஸ்ஸேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அதனால அருந்ததி ராய் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் ஆகும்.
2: ஒரு புக் லவர்கிட்ட தான் நான் இதை கண்டிப்பாக கேட்கணும். அதனால் உங்கள்கிட்ட இது நிச்சயம் நான் கேட்பேன். என்னென்னா, இப்போ நமக்கு நல்லா தெரியும் இந்த டிஜிட்டல் உலகத்தில், சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து புத்தகங்களை வாசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த பழக்கம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இல்லையா கிரிஷ்மா? ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, நமக்கு நல்ல ரீசன் தெரியும் என்ன காரணங்களால் அவங்க வந்து புக்கு நோக்கி போகலை. இது வந்து கண்டிப்பாக டிஜிட்டல் ஏரா, அவங்க வந்து மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இதாக இருக்காங்க. ஆனால் மறுபடியும் புத்தகங்கள் நோக்கி போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளால எடுக்கலாம்? உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே வீட்லேருந்தும் இன்ஸ்டிடியூஷன்லயும் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தா மறுபடியும் யங்ஸ்டர்ஸ் புக்ஸை நோக்கி வர வைக்கலாம்?
1: இது என்னோட சஜஷன் தான் நான் சொல்ல போறேன். இப்போ வந்து ரீடிங்ன்றது ஒரு புக் ஹோல் புக் நீங்க படிச்சு முடிக்கிறது தான் ரீடிங் அப்படி கிடையாது. நீங்க வந்து இப்ப புக் லவர்னு என்ன சொல்றீங்க, ஆனா புக்குன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அஸ் எ லைப்ரரியன் புக்கு அந்த ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராடக்ட் தான். அவங்க வந்து மார்க்கெட்ல த ஆதர் வந்து அவங்களோட அந்த ஐடியாஸ் வந்து கம்பைல் பண்ணி அவங்க ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த ஆதர்ஸ் வந்து அவுட் ஆஃப் பேஷன் எழுதுறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க சும்மா அந்த ஒரு பப்ளிக் சிட்டிக்காகவோ இல்ல அந்த ஒரு ஏர்னிங் ப்ராஃபிட்டுக்காக கூட புக் எழுதுறவங்க இருக்கு. சோ எல்லா புக்குமே வந்து நல்ல புக், எந்த புக் வேணா நீங்க படிக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். செலக்டிவா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது வந்து டிலிஜென்ட் ரீடர்ஸ் இருக்காங்க. அந்த ரீடர்ஸ்க்கே வந்து நம்மளுக்கே தெரியும், இப்ப ரீடிங்ன்றது புக் மட்டும் படிக்கிற இது விஷயம் கிடையாது. இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது கூட
2: வாசிப்பு
1: தான், அது ரீடிங் தான். இல்ல நீங்க ஏதாவது ஒரு மேகசின் இல்ல ஒரு ஜேர்னல் ஒரு ஆர்டிகல் படிக்கிறதுமே ரீடிங் தான். மேபி உங்களுக்கு ஒரு புக், ஒரு ஷார்ட் ஸ்டோரி இல்ல ஒரு ஸ்டோரி ஒரு ஃபிக்ஷன் அது படிக்கிறத விட நீங்க மேபி ஒரு மேகசின்ல வர ஆர்டிகல் படிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அது கூட இருக்கலாம். சோ நீங்க வந்து இப்போ எனக்கு புக் படிக்கணும்னு ஆசை இருக்கு, புக் படிக்க முடியல, அதனால நான் ஒரு புக் லவர் இல்லையா அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அப்படி கிடையாது. நீங்க வந்து என்ன வேணா படிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரீடிங் இஸ் அ பவர். அந்த பவர் என்னன்னா எழுதி இருக்கிற அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து படிக்கிறது மட்டும் இல்ல, அது சும்மா பார்த்து அது அப்படியே படிக்கிறது இல்ல, அது மைண்ட்ல ஏத்துக்கிறது தான் அந்த ரீடிங்கோட கம்ப்ளீஷன். அந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் வில் பி கம்ப்ளீட்டட் ஒன்லி இஃப் யூ ஆர் ஏபிள் டு அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிறதுல தான் மெயினா இருக்கு. ஸோ நீங்க ஸ்டோரி பிடிக்கிறவங்களா நீங்க வந்து புக்ஸ் ட்ரை பண்ணலாம். நிறைய புக்ஸ் இப்போ ஏதாவது ஒரு லைப்ரரியில போங்க, அந்த படிக்கலாம். இல்ல இப்ப நீங்க வந்து ஏதாவது ஜர்னல் மேகசின்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து ஷாப்ல இருந்தோ இல்ல லைப்ரரிஸ் பப்ளிக் லைப்ரரிஸே இருக்குது, அது அங்க படிக்கலாம். இல்ல உங்க காலேஜ், நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா நீங்க காலேஜ் லைப்ரரியில பாக்கலாம். இப்போ இ புக்ஸ், இப்போ எனக்கு நீங்க வந்து எல்லாருமே இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் புக் அதுவும் படிக்காம இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. பட் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, இந்த போன்லயே வந்து பசங்க நிறைய புக்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன்ல இப்போ வேட்பேட் அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர் ஃபார் இ புக்ஸ், ஓஷன் ஆஃப் PDF னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த ஹார்ட் புக் அவங்க கையில எடுத்துட்டு போறதுக்கு அவங்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல, பட் அவங்க வந்து PDF-ஆ படிக்கிறாங்க. நிறைய பசங்க ரொம்ப அடிக்டிவா கிண்டில்லையும் சரி இந்த மாதிரி PDF எல்லாம் டவுன்லோட் பண்ணியும் வெப்சைட்ஸ்ல இருந்தெல்லாம் பார்த்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெப்சீரிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பசங்களோட மைண்ட்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. படிக்காம இருக்காங்க சொல்ல மாட்டேன். இந்த காலத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதும் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த 17-year-old பேசுறதும் பாத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். லாங்குவேஜ், அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ், அவங்களோட கான்பிடன்ஸ் எல்லாமே எங்க இருந்து வருது? அவங்க புக் படிக்கல சரி, அவங்க அந்த மாதிரி படிக்கலன்னா அவங்களுக்கு எப்படி இந்த கான்பிடன்ஸும் அந்த ஒரு நாலேஜ் எல்லாம் வருது? தே ஆர் ரீடிங். அவங்க நம்மளை விட மோர் எக்ஸ்போஸ்ட் டு தி டெக்னாலஜிஸ் இன் தி சென்ஸ் எல்லாமே ரிட்டனா தான் அதுலயும் வருது.
2: நிறைய
1: வந்து ரெஃபர் பண்ணலாம். அப்படியே ஒரு பிபிடி கொடுத்து இதுதான் ஸ்டடி மெட்டீரியல் இதை நீங்க பாத்துக்கோங்க, இல்ல அந்த பிபிடி நோட்ஸ் அந்த மாதிரி விட புக்ஸ் ரெஃபர் பண்ண சொல்லுங்க. அந்த புக்கை ரெஃபர் பண்ணணும், அஞ்சு புக் ரெஃபர் பண்ணிட்டு நீயே ஒரு நோட் ரெடி பண்ண, அந்த மாதிரி ஒரு ஹேபிட். ரிசர்ச் கூட, ரிசர்ச்ன்றதாலே வந்து அவ்வளவு டீப்பா நிறைய புக்ஸ் லிட்ரேச்சர் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த ரிசர்ச்சோட கன்க்ளூஷனே வருது. ஸோ அந்த ரிசர்ச்சுக்கு வந்து அந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ன்ற பார்ட்ல வந்து வாட் இஸ் இட் ஆக்சுவலி ஹேப்பனிங், புக்ஸ் தான் ரெஃபர் பண்றாங்க. அந்த ஹேபிட் வந்து சின்ன வயசுலயே ஸ்கூல்ஸ்ல பசங்கள்கிட்ட அந்த ரிசர்ச் ஹேபிட் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். ஸோ ரீடிங் ரிசர்ச் வந்து போத் ஆர் இன்டர்கனெக்டட் நான் சொல்லுவேன். ஒரு இப்ப நீங்க கேட்ட ஒரு க்வெஸ்சன்ல பேரண்ட்ஸை விட பேரண்ட்ஸ் வந்து அந்த ரீடிங் ஹெல்ப் பண்ணலாம், டீச்சர்ஸ் வந்து அந்த ரிசர்ச் ஹேபிட்டை வந்து பசங்களுக்குள்ள வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டெலிஜென்டா டெலிபரேட்லி கொஞ்சம் எஃபர்ட் போட்டாதான் இனிமே இந்த போன் அதுல இருந்து மாறி அவங்க ரியல் புக்ஸ் ரியல் கான்வர்சேஷன்ஸ் ரியல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பசங்க பில்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி பாத்தீங்கன்னா பிஎன் பணிக்கர் பவுண்டேஷன் எம் காசியாரே இவங்களோட இணைஞ்சு இந்த ரீடிங் கேம்பெயின் நடத்திட்டு வரோம்.
1: வெரி அமேசிங் இனிஷியேட்டிவ்.
2: இத பத்தி உங்களோட கருத்து அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க இந்த இந்த கேம்பெயினுக்காக. ஓ அந்த அனுபவம்.
1: பிஎன் பணிக்கர் வந்து he is the father of library movement of Kerala. ஸோ எப்பவுமே ரீடிங் டே நேஷனல் ரீடிங் டே நேஷனல் ரீடிங் டே ஆனது இப்போ ரீசெண்டாக தான், பட் ஜூன் 19 இன் கேரளா வி யூஸ் டு செலிப்ரேட் லைக் வாயனா தினம். ஸோ சின்ன வயசுலேருந்தே வெனவர் ஐ சி த ஜூன் 19 டே வி ரிமெம்பர் கே பி என் பணிக்கர். ஸோ அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த சொசைட்டிக்காக படிக்கணும், லைப்ரரின்றோட லைப்ரரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பத்தி அந்த காலத்திலேயே பேசிட்டு போனவங்க. மலையாளத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்கு, குஞ்சுண்டி மாஷன் சொல்லிட்டு வாய்ச்சாலும் வளரும் வாய்ச்சில்லைங்கிலும் வளரும் வாய்ச்சாலும் வாய்ச்சால் வளரும் வாய்ச்சில்லைங்கில் வளையும் குஞ்சுண்டி மாஷனோட ஒரு ஃபேமஸ் லைன் இது. சோ அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு குழந்தை பார்த்தா அது வளரும், எப்படியும் வளரும், வாசிச்சு வளர்ந்தா அது அதிகமா
2: அப்படின்னா
1: உள்ள இன்டெலிஜென்டாவும் வளரும், வாசிக்காம வளர்ந்தா அது வளையும் அப்படின்னா அதோட புத்தி வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. சோ நிறைய அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரீடிங்க நிறைய ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க லைப்ரரி ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா கூட லைப்ரரி மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கேரளால பி என் பணிக்கரோட இனிஷியேட்டிவ்ஸ் தான் மெயினா அந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. சோ அதனால ரீடிங் டே வந்து இட் சுட் பி செலிப்ரேட்டட். அப்பதான் ஒரு மிஷனோட வந்தாதான் அதுக்கு ஒரு இம்பாக்ட் வரும். சோ நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயம். சோ ஐ எம் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிங் திஸ் இனிஷியேட்டிவ். இதுல ஒரு பார்ட் ஆனதுக்கு நான் ரொம்ப ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
2: பிளஷர் வித் கிரிஷ்மா. ஏன்னா எங்க இன்டர்வியூக்கு கலந்துகிட்டது மட்டும் இல்லாம எங்களோட கேம்பெயினோட நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்க்கு சப்போர்ட்டும் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த இன்டர்வியூ கண்டிப்பா கேட்டு இருக்க எங்க லிசனர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க. உங்களோட ஆத்தர்ஸ்ல இருந்து புக்ஸ்ல இருந்து ஏன் படிக்கணும் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் நீங்க ரொம்ப அற்புதமா விளக்கி சொன்னீங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஆர்ஜே தாண்டி உங்களை ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் அவங்க நீங்க பேசுறது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க எங்க நேயர்களுக்காக, ரொம்ப தேங்க்யூ. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் வாசிப்போம் நேசிப்போம் நிகழ்ச்சியில திருமதி கிரிஷ்மா அவர்கள் புத்தகங்கள் குறித்து, புத்தக ஆசிரியர்கள் குறித்து, புத்தகம் படிக்கிற அனுபவம் குறித்து பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள ஒரு நேர்காணலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள்
0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை. ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா. இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி. ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
2: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP இன் சமுதாய வானொலி 107.8.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture தமிழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜில் என்ன லிட்ரேச்சர் இருக்குது அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதோட தமிழில் இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
2: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
2: அடுத்து மலையமார்த்தம் ராகத்தில் அமைந்துள்ள அனுமானே சாமிக்கிந்த என்கிற பாடல் அருணாச்சல கவிராயர் இயற்றியது. தாளம் ரூபகம்.

0: சிங்கப்பூர் இல்லத்த பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இத கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பையாட்டம் என்ன தூக்கி வெளியே எரிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பாரு ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

அடுத்து பாடப்போவது குருவாயூரப்பனை அப்பன் என்கிற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், ராகம் ரீதி கவுளை, தாளம் ஆதி.

0: is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
1: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4,000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
1: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா. சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
1: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: அடுத்து பாகை ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசஸ்பதி, தாளம் ஆதி.

0: இன்று உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: சென்ன பட்டணம் எல்லாம் கட்டணம், கைய நீட்டினா காசு மழை கொட்டணும்.
2: என்னங்க திடீர்னு இந்த பாட்டை பாடுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு இடத்துல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறோம். பணம் சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் டைம கொஞ்சம் மேனேஜ் பண்ணாததால வீட்டுல இருந்து வந்து லேட்டா கிளம்புறோம், போற வழியில எவ்வளவு பேர்கிட்ட சண்டை போடுறோம், இப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு சொல்றோம், டிராபிக்ல போய் மோதுறோம், இவ்வளவு பிரச்சனை வருது. கவர்மெண்ட் இவ்வளவு அழகா ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி அண்ட் வீட்டுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி லீஷரா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி கரெக்டா உங்க வேலை ஆன் டைம் பண்ணீங்கன்னா எல்லாமே கரெக்டா நடக்கும், யாருக்குமே எந்த டென்ஷனுமே கிடையாது. சோ டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
1: சாட்டர்டே நைட்னா கிளப்பிங் தானே, அத 11:30 மூடுனா போரிங் தானே, ஹவுஸ் பார்ட்டி கூட இப்போ இல்லவே இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப தொல்லப்பா.
2: ஹாய் வணக்கம், நான் தான் உங்க பிரியதர்ஷினி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8. இன்னும் உங்களுக்காக சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.
3: இல்லானா

0: ஏய், அந்த ரேணு இருக்கல்ல, ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புறம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர்
2: நான் இருக்கேன்ல.
3: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
4: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Maduraganangal Maduraganangal Maduraganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: Bastion unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.